0: நேரம் சரியாக எட்டு மணி. எஃப்எம் 102.3 ஊடகம் ஈஸ்டெஃப்எம் டாட் சி ஊடகம் அணிந்திருக்கைகள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7.
1: ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: வெளியே 23 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1% உயர்வடையிருக்கின்றது.
0: சரி, இன்றும் வளமை போலவே நாங்கள் யார் அந்த பிரபலம் 3 கூற்றுக்களோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறது. நாங்கள் தெரிகின்ற கூற்றுக்களை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி நீங்கள் நேரடியாக தெரிந்தால் எங்களோடு அழைத்து சொல்லலாம். இன்றைய பிரபலத்துக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற 3 கூற்றுக்கள் இதுதான்.
1: முதலாவது கூற்று, ஆரம்பத்தில் பாடலாசிரியராக வாய்ப்பு கிடைத்ததும் ஒரு முக்கியமான நடிகரின் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய இவர் பின்னர் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். இரண்டாவது கூற்று, இவரது பாடசாலை நாட்களில் பாடல்கள் இயற்றுவதில் தீவிரமாக செயற்பட்ட இவர் தனது சொந்த குரலில் சில பாடல்களையும் பாடியுள்ளார். மூன்றாவது கூற்று, இவர் தமிழ் திரைப்படம் மட்டும் அல்லாது கன்னடம், தெலுங்கு திரைப்படங்களிலும் தொடர்ந்து இசையமைப்பாளராக பயணித்து வருகின்றார்.
0: இதாண்டி நாளில் நாங்கள் தந்திருக்கிற இந்த 3 கூட்டம் இந்த 3 கூற்றுக்களை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக நீங்கள் அழைத்து பதிலை சொல்லலாம். 416-554-4000 ஊடாக அழைத்து நீங்கள் இந்த பிரபலம் யார் என்று சொல்லி சொல்லலாம். எங்களோட இணைந்து கொண்டு நீங்கள் பதிலை சொல்ல முடியும். மீண்டும் அந்த கூற்றுக்களை நாங்கள் தருகின்றோம்.
1: ஆரம்பத்தில் பாடலாசிரியராக வாய்ப்பு கிடைத்ததும் ஒரு முக்கியமான நடிகரின் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய பின்னர் இவர் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். இவரது பாடசாலை நாட்களில் பாடல்கள் இயற்றுவதில் தீவிரமாக செயற்பட்ட இவர் தனது சொந்த குரலில் சில பாடல்களையும் பாடியிருக்கின்றார். இவர் தமிழ் திரைப்படம் மட்டுமில்லாது கன்னடம், தெலுங்கு திரைப்படங்களிலும் தொடர்ந்து இசையமைப்பாளராக பயணித்து வருகின்றார்.
0: இதாண்டி நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற 3 கூற்று அழைக்க முடியும். 416-554-4000 இணைந்து கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி எங்களோட பதிலை சொல்லலாம்.

0: 8 மணி 8 நிமிடம் எஃப்எம் 102.3 ஈஸ்டர்ஃபம் டாட்சி ஊடகம் நம்ம ஒரு ஈவினிங் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். சரி, நாங்கள் அந்த மீண்டும் அந்த மூன்று கூட்டுகளை நினைவுபடுத்திக் கொண்டு நேர்களை எடுத்துக் கொள்ளப் போகின்றோம்.
1: ஆரம்பத்தில் பாடலாசிரியராக வாய்ப்பு கிடைத்ததும் ஒரு முக்கியமான நடிகரின் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய இவர் பின்னர் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். இவரது பாடசாலை நாட்களில் பாடல்கள் இயற்றுவதில் தீவிரமாக செயற்பட்ட இவர் தனது சொந்த குரலில் சில பாடல்களையும் பாடியிருக்கின்றார். இவர் தமிழ் திரைப்படம் மட்டுமில்லாது கன்னடம், தெலுங்கு திரைப்படங்களிலும் தொடர்ந்து இசையமைப்பாளராக பயணித்து வருகின்றார். இவைதான் அந்த மூன்று கூற்றுகளாக இருக்கின்றன. இதை வைத்துக் கொண்டு நீங்களும் அழைத்து சொல்ல 416-554-4040
0: இணைந்திருக்கும் நேர்களை நாங்கள் எடுத்துக் கொள்ள போறோம். எங்களோட இணைப்பில் முதலாவது நேர், வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
2: அண்ணன் பேசுறேன்.
1: கண்ணன், எப்படி இருக்கிறீங்க?
0: சரி கண்ணன், நாங்கள் தந்திருக்கின்ற இந்த மூன்று கூட்டுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யாருன்னு நினைக்கிறீங்க?
1: நீங்களும் அழைக்கலாம். அனிருத்துக்கு ஒரு ஓட் கிடைச்சிருக்கு.
0: அது போலவே கூட ஓட் யாருக்கு பொன்னான வாக்கு விழப்போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 416-554-4040 அவராக இணைந்து நீங்க அந்த பிரபலத்துக்கான பதிலை சொல்ல முடியும்.
1: ஆகஸ்ட் 22 மற்றும் 23 சனி ஞாயிறு தினங்களில் ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஆர் வித்வுட் ஆர்எக்ஸ் ஹாஃப் பிரைஸ். நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ், ஆல் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்பர் டீலில். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். 22ஆம் தேதி சனிக்கிழமை மாக்கம் அண்ட் எக்லிண்டன் ஆப்டிமார்ட்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. தொடர்புகளுக்கு 416-266-3389. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாக்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமார்ட்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மெகா சேல். தொடர்புகளுக்கு 416-297-9903.
0: இணைந்திருக்கும் அடுத்த நேரம் நாங்கள் நினைத்துக் கொண்டு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். எங்களோட சரி வந்தவர் சென்று விட்டார், வேகமாக சென்று விட்டார்.
1: சரி, நீங்களும் அழைக்கலாம். 416-564-4040 வாயிலாக.
0: சரி, யார் கண்டிப்பா பார்க்கலாம்?
1: அதான் போய் போய் வர்றது. அது யாரு?
0: வாசல்ல வந்துட்டு திரும்பி போனது யாரு?
3: இல்ல, வாசல்ல வரையில நாங்க வந்தோடனும் கூட கதை சாத்தி போட்டுது.
1: அதான் நாங்க திரும்ப கதை திறந்துட்டோம்.
0: தியாகராஜா,
3: ஓம் நாங்கள் நலம். அதுபோல நீங்கள் இருவரும் நலமோட இருக்க எல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நான் விஜய் அந்தனியாக இருக்கல. நானும் ஒரு
0: கணிப்புத்தான்
3: விஜய் அந்தனியாக இருக்குமோ ஒரு பதிலை தருகிறேன். உங்களோட பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இருவருக்கும் வாழ்த்துக்களை. நன்றி.
0: கணிப்பு கூட சின்ன வெற்றியை தரும்.
3: அது கூட இவர் இல்ல, பதில் தான் இருக்கு.
0: அதான்
1: சரி, பொறுத்திருந்து பாக்கலாம்.
0: ஆரம்பத்தில்
1: பாடலாசிரியராக வாய்ப்பு கிடைத்ததும் ஒரு முக்கியமான நடிகரின் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய இவர் பின்னர் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். இவரது பாடசாலை நாட்களில் பாடல்கள் இயற்றுவதில் தீவிரமாக செயற்பட்ட இவர் தனது சொந்த குரலில் சில பாடல்களையும் பாடியிருக்கின்றார். இவர் தமிழ் திரைப்படம் மட்டுமில்லாது கன்னடம், தெலுங்கு திரைப்படங்களிலும் தொடர்ந்து இசையமைப்பாளராக பயணித்து வருகின்றார்.
0: இதுதான் அந்த பிரபலத்துக்கான மூன்று கூட்டு. 2 பதில்கள் வந்திருக்கிறது, நீங்கள் சொல்லலாம். 416-554-4040

0: 8:17 102.2 நம்ம ஒருவினையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஜானந்த பிரபலம் 3 கூட்டுகளுக்கு இன்றைக்கு நேர்கள் பதில் தந்துகொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேரிடம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் அப்படின்னு சொல்லி நினைப்பில். வணக்கம். உடுப்புட்டியூர் ராஜா அப்படி இருக்கிறீங்கள்.
1: என்ன
0: பதில்8:18 இது நம்ம ஊர் ஈவினிங்.
2: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-2426.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
10: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462.
0: வணக்கம்.
11: வணக்கம் பத்மநாதன் கேக்குறேன். எப்படி இருங்க இருவரும்?
0: நல்ல சோமா இருக்கிறோம் பத்மநாதன். நீங்க எப்படி இருக்கீங்க?
11: பரவாயில்ல. ஓஹோ ஆகாண்டு போகுது.
0: ஓஹோ ஆகாண்டு போகுது.
12: அல்ல பரவாயில்லன்னு சொல்றார்.
0: சொல்லுங்க பாக்கலாம் என்ன என்ன பதில்.
11: பதில் வந்து கவுண்டர் மணி சொன்ன மாதிரி ஏன் படம் ஓடையில நடிக்கிறாக்களை விட பார்வையாளரை விட நடிக்கிறாக்கள் எல்லாம் கூடாண்ட மாதிரி இது வந்து இசையமைப்பாளரும் கூலி பூஜை பார பிடிக்கிறது சும்மா குத்துமதிப்பில எல்லாரும் போட்டு கேட்கணும். நான் வித்யாசாகர் என்று சொல்லுவேன்.
1: வித்யாசாகர் அப்படி என்று சொல்லி எங்களோட பதில் கொடுத்திருக்கு. நன்றி எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு.
11: அடுத்த
1: நேரிடம் சில போறவங்களோட இணைப்பில் வணக்கம்.
7: வணக்கம், நான் கரண் காய்க்கிறேன். எப்படி இருக்கிறேன்?
12: நல்ல சுகமா இருக்கும் கரண், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நான் நலமா இருக்கிறேன்.
1: சரி, எப்படி இந்த பொழுதெல்லாம் கரண் உங்களுக்கு?
7: பிச்சைக்காரன்
1: வந்துட்டான் புது புது இசையமைப்பாளர் சொல்ல போறீங்க, சொல்லுங்க பாக்கலாம் யாருன்னு பாக்கலாம்.
12: நன்றி
1: ஸ்காப்ரோ குமார் இணைந்து கொண்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி. 4165544 நாங்கள் 00 ஊடாக இணைந்திருந்தார்கள். நாங்கள் பதிலை சொல்லக்கூடிய நேரம் வந்திருக்கு, அதால் நாங்கள் நீ நேர்களை எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்படிதானே?
12: அதே தான். நான் அதுக்கு முதல் அந்த கூற்றுகளை ஒருக்கா பார்த்துக்கலாம். ஆரம்பத்தில் பாடலாசிரியராக வாய்ப்பு கிடைத்ததும் ஒரு முக்கியமான நடிகரின் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய இவர் பின்னர் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். இவரது பாடசாலை நாட்களில் பாடல்கள் இயற்றுவதில் தீவிரமாக செயற்பட்ட இவர் தனது சொந்த குரலில் சில பாடல்களையும் பாடியிருக்கின்றார். இவர் தமிழ் திரைப்படம் மட்டுமில்லாது கன்னடம் தெலுங்கு திரைப்படங்களிலும் தொடர்ந்து இசையமைப்பாளராக பயணித்து வருகின்றார்.
1: பாத்தீங்க சொன்னா இந்த இளையமறை காயாக எத்தனையோ இசையமைப்பாளர் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வருவதில்லை, ஆனால் நல்ல பாடல்களை தருவார்கள். வந்த நேர்கள்லாம் தந்திருந்தார்கள் பதில். ஆனால் நாங்கள் பிரபலமாக அழைத்து வந்தது இசையமைப்பாளர் பரணி. பரணி தஞ்சாவூர் அருகில் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த இவரது பள்ளி நாட்களிலே பாடல்களை இயற்றுவதில் தீவிரமாக செயல்பட்டார். 1989 வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தார். இவரது இயற்பெயர் கூட குணசேகரன். இசையமைப்பாளர் பரணி தான் இன்றைய நாளில் அங்கு இடம் பிடித்திருக்கின்றார்.
12: இவர் தொடக்கத்தில் பாடலாசிரியராக வாய்ப்பு கிடைத்ததும் விஜய் நடித்த நாளைய தீர்ப்பு திரைப்படத்திற்கு பாடல் எழுதியிருக்கின்றார். பரணி இசையமைப்பாளராக பெரியண்ணா திரைப்படத்தில் எஸ் ஏ சந்திரசேகரால் அறிமுகப்படுத்தப்பட்டார். பார்வை ஒன்றே போதுமே, சார்லி சாப்ளின் போன்ற திரைப்படங்களில் இசையமைப்பாளராக பணிபுரிந்துள்ளார். இவரது 25வது திரைப்படமும் கூட வெளுத்துக்கட்டு என்ற திரைப்படமாக இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் அழைத்து வந்த அந்த இசையமைப்பாளர் பரணி ஆவார்.
1: இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கு நன்றிகள் சொல்லிக்கலாம். பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் எத்தனையோ பேர்கள் வந்தது, ஆனால்
12: இவருடைய பேர் தான் கொஞ்சம் கெஸ்ட் பண்ண மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. சரி, இருந்தாலும் இதுதான் சரியான பதிலா இருக்கிறது.

0: கனடா மீது அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் அமுலாவதை 3 நாட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். தீவிரமான பேச்சுவார்த்தைகளை கனடா முன்னெடுத்து வரும் நிலையில் ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையில் உள்ளதாகவும் ட்ரம்ப் நேற்றிரவு தெரிவித்துள்ளார். இருதரப்புக்கும் சிறந்ததாக இந்த ஒப்பந்தம் உள்ளதெனவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுக்களில் கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள கெனடிய பிரதமர் மாக் கானி, எனினும் முக்கியமான பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளின் 3ம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. 56 நாட்கள் இந்த 3ம் கட்ட அகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இதன்போது 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. 3 கட்டங்களில் இதுவரையில் 110 நாட்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகளில் மொத்தம் 583 எலும்புக்கூடுகளும் ஏராளமான சான்று பொருட்களும் கண்டறியப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் மேலும் எலும்புக்கூடுகள் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் 4ம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான அனுமதியும் சட்ட வைத்திய அதிகாரியினால் கோரப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1 லிட்டர் பாலுக்கான கொள்முதல் விலையை 3 ரூபாய்களால் அதிகரிப்பதாக இன்றைய சட்டசபை அமர்வுகளில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அத்துடன் இலவச மருத்துவ சிகிச்சைகளுக்கான முதல்வர் காப்பீட்டுத் தொகையினை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்துதல், பெரம்பூரில் 300 கோடி ரூபாய்கள் செலவில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, சட்டசபை உறுப்பினர்களுக்கான அரசு வாகனங்கள் போன்ற அறிவிப்புகளையும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
1: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 Cash Point.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்கார்ப்ரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
7: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.
8: அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு

0: பத்து நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: I love, love, love, love, love, love.

0: ஒளித்தொழிந்த பாடலோடும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இரண்டு விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டு நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். காலநிலை பார்க்கலாம். காலநிலை 25 டிகிரி செல்சியஸ், நாளை 24 டிகிரி செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. அதுபோல வார இறுதி நாட்கள் பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ், 10 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறு தென்படுகிறது. அதேபோல ஞாயிற்றுக்கிழமை 22 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது, 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறு தென்படுகிறது.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையும் பார்த்திடலாம். இன்று நள்ளிரவு 12 மணி முதல் ஒரு சதத்தால் உயர்வடி இருக்கின்றது.
0: இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்,
0: ஜீவரஞ்சன். இனிமே அனைவரும் வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

0: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சுக் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: பாட்டுக்கு
2: நாரதன்,
1: வீணைக்கு
2: வாணி,
1: அழகுக்கு
2: முருகன்,
1: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
1: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
1: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
5: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் FM.

நாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7. ஆசையில பாத்து

0: கேட்டு
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது இஸ்டஃபம்.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Kiruba Thanabalasingham. 416-298-2777. MortgageSolutions.ca.
4: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில். உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 4567-0651. Some conditions may apply.
10: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: music
1: on your favorite station. 102.7.
0: It's East FM.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
3: வீட்பே ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 416-289-9993.
5: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா. 416-335-6444
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில், வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
0: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ, 416-841-5301.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா, மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairali.com.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், சி தமிழ் சரிகமபா ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள் ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: விட்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேர்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7
6: East FM.ca.

0: என்றும் இசையுடன்.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: சாமான் வாங்கியும்
4: சுத்தம் தரம் மலிவுடன்.
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
10: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839109.
11: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே,
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
9: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
10: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
11: அது சரி.
10: உங்களுக்கு ஆடி கார்,
11: என்னது
10: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
12: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
13: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
14: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
15: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

say it's just everything about her. No, it's not her face. It's beyond that. திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியின் அனைத்து உயிர்களும் கொண்டாடும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க

எங்கள் நிகழ்ச்சிகளை மேலும் மெருகூட்ட உங்கள் விமர்சனங்களை ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். உங்கள் விமர்சனங்களை eastfm102.7@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.

நாம் கேட்பதெல்லாம் நன்மை, நாம் நினைப்பதெல்லாம் நன்மை. என்றென்றும் எமக்காக மட்டுமல்லாமல் மற்றோருக்காகவும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை இறைவன் தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிற இந்த நேரத்திலே, இந்த இனிமையான காலை பொழுதில் எல்லோரும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்த ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம்.

உள்ளம் கொண்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக, எங்களது செயல்களில் நன்மைகள் உண்டாக என்றும் பிரார்த்தனை செய்வது நன்றுதானே. இன்னொரு பாடல்

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

நனைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நனைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 20 2026 வியாழக்கிழமை 19 காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகளலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

இணைந்திருக்கிறீர்கள். 7:06. கனேடிய செய்திகள். சுண்டமின் தற்போது வெப்பநிலை 16 ஆக இருக்கிறது. இன்று பிரகாசமான சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 24°C 26° உணரப்படும். தொடர்கின்ற நாட்களின் வானிலை பார்த்து விடலாம். நாளை வெள்ளிக்கிழமை 24°C 27° உணர்லியாக இருக்கும். சனிக்கிழமை 25°C 31° உணர்லியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 21°C 23° உணர்லியாக இருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. திங்கட்கிழமை 21°C 22° உணர்லியாகவும், செவ்வாய் 23°C 25° உணர்லியாகவும், புதன்கிழமை 23°C 27° உணர்லியாகவும் இருக்கும். வியாழக்கிழமை 24°C 28° உணர்லியாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இனி எந்தவிதமான சுங்கவரிகளும் விதிக்கப்படாது என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கனேடிய பொருட்கள் மீதான தமது புதிய இறக்குமதி வரி கட்டண விதிப்பிற்கான காலக்கெடுவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நீடித்திருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையில் தற்காலிக ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டதாக கூறியதை அடுத்து டொனால்டு டிரம்ப் இந்த அறிவிப்பை செவ்வாய்க்கிழமை பின்னரவில் வெளியிட்டார். ஆனால் கனேடிய பிரதமர் மாக்கானி வெளியிட்ட அறிக்கையில் எந்த ஒரு ஒப்பந்தம் குறித்தும் சுட்டிக்காட்டப்படவில்லை. இந்த நிலையில் கனடாவிற்குள் செல்லும் அமெரிக்க பொருட்களுக்கு இனி எந்தவிதமான சுங்கவரிகளும் அறவிடப்பட மாட்டாது என டொனால்டு டிரம்ப் நேற்று தெரிவித்துள்ளார். கனேடிய வாகனங்கள் மீது விதிக்கப்படும் சுங்கவரிகளில் எதையும் நீக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, நாம் அதை சற்று குறைக்கிறோம் என டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டார். கனடாவுடனான புதிய ஒப்பந்தம் இருதரப்பினருக்கும் மிகவும் நல்ல ஒப்பந்தம் எனவும் வாஷிங்டன் மாநிலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இரு நாடுகளின் வர்த்தக பிரதிநிதிகளும் புதன்கிழமை மீண்டும் சந்தித்தனர். கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்லாங், தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஜெனிஸ் சேரட் ஆகியோர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரேரி அவருடைய அலுவலகத்தில் நேற்று சந்தித்து பேசியதாகவும், இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்படும் நிலையில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடையை நீக்குமாறு மாகாண முதல்வர்களை பிரதமர் மாக்கானி கேட்டுள்ளார். கனேடிய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முயலும் நிலையில் அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடைகளை நீக்குமாறு மாகாண முதல்வர்களை மாக்கானி கேட்டார். பிரதமர் காணொலி வாயிலாக மாகாண முதல்வர்களை நேற்று மாலை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாகவும் மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலாக அமைந்திருந்தது என கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்லாங் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் அமெரிக்க மதுபானங்களை மீண்டும் விற்பனைக்கு வைக்குமாறு மாகாண தலைவர்களிடம் பிரதமர் கேட்டுக் கொண்டதாக நோவஸ்கோஷிய மாகாண முதல்வர் டிம் ஹூட்சன் தெரிவித்தார். இந்த கோரிக்கை நேரடியாக பேச்சுவார்த்தை மேசையில் இருந்து வந்த ஒன்று என டிம் ஹோட்சன் கூறினார். முன்னதாக பிரதமர் தனது அமைச்சரவையை சந்தித்து அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்படவுள்ள ஒப்பந்தம் குறித்து விளக்கம் அளித்தார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான தற்காலிக வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பிரதமருடன் நடத்தப்பட்ட விளக்கத்தை பல்வேறு மாகாண தரப்பினர் எச்சரிக்கையுடன் கூடிய நம்பிக்கையினை வெளிப்படுத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் அந்த ஒப்பந்தம் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த தற்காலிக சுங்கவரி ஒப்பந்தம் தமது மாகாணத்திற்கு உகந்ததா என்பதை தீர்மானிக்க தம்மிடம் போதுமான தகவல்கள் இல்லை என குபெக் மாகாண முதல்வர் கிறிஸ்டின் ஃபிரிச்சர் தெரிவித்தார். இந்த வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் அதேபோன்று மாகாணத்திற்கும் நன்மை பயப்பதாக அமையும் என சஸ்கெச்சுவான் மாகாண முதல்வர் ஸ்காட் மோ செய்தியாளர்களிடம் கூறினார். இரு நாடுகளும் புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை இறுதி செய்தவுடன் அமெரிக்க மதுபானங்களை மீண்டும் விற்பனைக்கு வைக்க தயாராக இருப்பதாக நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸின் முதல்வர் ஆர் ஜே சிம்சன் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளன என செவ்வாய்க்கிழமை டொனால்டு டிரம்ப் கூறினார். ஆனால் இந்த கூற்று துல்லியமானது அல்ல எனவும் மேலதிக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அமெரிக்க மதுபானங்கள் மீண்டும் கடைகளில் விற்பனைக்கு வைக்குமாறு மாகாண முதல்வர்களிடம் பிரதமர் தனிப்பட்ட முறையில் கேட்டுக் கொண்டதாக மாகாண தரப்பு தகவல்கள் தெரிவித்தன. இதன் மூலம் பொதுமக்களிடமிருந்து வரும் எதிர்ப்பையும் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கூறினார். நகரசபை தேர்தலில் வேட்பாளராக பதிவு செய்வதற்கான காலக்கெடுவிற்கு இன்னும் சில தினங்கள் எஞ்சியுள்ளன. ஒன்டாரியோவில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக பதிவு செய்வதற்கான காலக்கெடு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி நிறைவிற்கு வருகிறது. அக்டோபர் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் நகர முதல்வர், நகரசபை உறுப்பினர் அல்லது பாடசாலை அரங்காவலர் பதவிகளுக்கு போட்டியிட விரும்புகின்றவர்கள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி வரை தமது பெயர்களை பதிவு செய்ய முடியும். ஒன்டாரியோவில் உள்ள அனைத்து 444 நகராட்சிகளிலும் இந்த தேர்தல் நடைபெறும் என்றும், வேட்பாளர்கள் தமது முடிவை மாற்றிக்கொண்டு தேர்தலிலிருந்து விலகுவதற்கான அறுதி நாள் ஆகஸ்ட் 21 என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இன்னமும் 500 அதிகமான பதவி வெற்றிடங்களுக்கு போட்டியிடுவதற்கு வரும் விண்ணப்பிக்காத நிலை ஒன்டாரியோவில் காணப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மூத்த நகரசபை உறுப்பினரான பவுலா ஃபிளேஷர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்தார். டொரண்டோ நகரசபை உறுப்பினராக 23 பணியாற்றிய பின்னர் அவர் தனது ஓய்வினை நேற்று அறிவித்துள்ளார். நீண்டகால நகரசபை உறுப்பினரான பவுலா ஃபிளேஷர்
மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன் அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இருந்த போதிலும் 2 நாட்களில் தனது முடிவை மாற்றிக்கொண்டு அரசியலிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக ட்ரோன்ரோ டான்போர்த் பகுதியின் மூத்த நகரசபை உறுப்பினர் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அவர் தனது வேட்புமனுவையும் இடம்பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் போட்டியிட இதுவரை 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள். ஒன்றரிய மாகாணத்தின் பல்வேறு நகரசபை பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மே மாதம் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்தது. பல்வேறு நகரசபை பதவிகளுக்கான தேர்தல் அக்டோபர் 26 ஒன்றரிய மாகாணத்தில் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் முன்கூட்டிய வாக்கெடுப்பு காலம் அக்டோபர் 6 முதல் 11 வரை இடம்பெறும். இம்முறை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் வெள்ளிக்கிழமை 21 பிற்பகல் 2 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்காப்ரோவில் வாகனம் கொள்ளை முயற்சி ஒன்றை தடுப்பதற்காக வீட்டு உரிமையாளர் துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளார். இதனையடுத்து வீட்டு உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக காவல்துறை அறிவித்துள்ளது. மெகமன் கிங்ஸ்டன் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் இருந்த வாகனத்தை இலக்கு வைத்து திருடுவதற்கான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வாகன திரட்டில் பலர் ஈடுபட்டிருந்த போது வீட்டு உரிமையாளர் அந்த நபர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளார்கள். இருந்த போதிலும் பாதுகாப்பற்ற முறையில் துப்பாக்கியை பயன்படுத்தியமை தொடர்பில் வீட்டு உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:13 நிமிடம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
2: நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மால் கருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் மோனிசேரன் பிஞ்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் VM மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம பா ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். August 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைட் அண்ட் பின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.
9: எழுமணி 21 நிமிடம்.

0: ஏசிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:26 நிமிடம். இலங்கை செய்திகள். செமனி மனித புதைகுழியை பார்வையிடச் சென்ற கனடாவின் தூதுவர் இசபெல்லா மார்டின் உட்பட்ட குழுவினருக்கு நீதிமன்ற அனுமதி கிடைக்காததால் அவர்கள் செமனியை பார்வையிட முடியாத நிலை தோன்றியுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட கனடா தூதுவர் தலைமையிலான குழு செமனி அகழ்வாய்ப்பு தளத்தை பார்வையிடுவதற்கு நேரில் விஜயம் சென்றனர். அதன்போது அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தவர்கள் நீதிமன்ற அனுமதியை கோரிய போது தாம் இலங்கை அரசாங்கத்தின் நிர்வாக ரீதியான துறைசார் அமைச்சரிடம் அனுமதி கேட்ட நிலையில் தமக்கு அனுமதி கிடைக்க காலதாமதம் ஏற்பட்டதால் தாம் இந்த திட்டத்தை நேரில் பார்வையிட்டுச் செல்வதற்கு முயற்சி செய்ததாக கனேடிய தூதுவர் தெரிவித்துள்ளார். அதன்போது அங்கிருந்த சட்டத்திறனிகள் செம்மணி அகழ்வாய்வு தளத்தை பார்வையிடுவதற்கு அனுமதி கோரி நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்து நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டால் மட்டுமே பார்வையிட முடியும் என எடுத்துக் கூறினார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கனடா நாட்டின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான தூதுவர் இசபெல்லா மார்டின் உட்பட்ட உயர்மட்ட குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாதி மனித புதைகுழியில் நீதிமன்ற அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட 3 கட்ட அகழ்வுப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தன. நேற்று அகழ்வின் போது அடையாளம் காணப்பட்ட 10 எண்பு குழுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. 3 கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 56வது மற்றும் இறுதி நாளான நேற்று அகழ்வுப் பணிகள் நடைபெற்றிருந்தன. செம்மணி மனித புதைகுழியில் 1 கட்ட அகழ்வுப் பணிகள் 9 நாட்களும், 2 கட்ட அகழ்வுப் பணிகள் 54 நாட்களும், 3 கட்ட அகழ்வுப் பணிகள் 56 நாட்களுமாக மொத்தம் 110 நாட்கள் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த 110 நாள் அகழ்வுப் பணிகளின் நிறைவில் மொத்தமாக 583 மனித எண்பு குழுகள் வெளிப்பட்ட நிலையில் அவை அனைத்தும் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி அகழ்வுப் பணிகளின் போது பெரியவர்கள் மட்டுமின்றி சிறுவர்கள் மற்றும் கை குழந்தைகளின் எண்புக்கூடுகளும் வெளிப்பட்டன. மேலும் சில எண்புக்கூடுகள் ஒன்றின் மீது ஒன்று பின்னி காணப்பட்ட நிலையிலும் எண்புக்கூட்டு குவியல்களாகவும் ஒழுங்கற்ற முறையிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்ட எண்புக்கூடு ஒன்றும் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டது. இதுபோன்ற நிலையில் காணப்பட்ட எண்புக்கூடு செம்மணி அகழ்வில் 2வது முறையாகவும் வெளிப்பட்டது. அகழ்வுப் பணிகளின் போது மனித எண்புக்கூடுகளுடன் பல்வேறு பொருட்களும் சான்றுகளாக மீட்கப்பட்டன. குழந்தைகளுக்கான பால் போத்தல்கள், பாடசாலை புத்தக பைகள், வளையல்கள், பாதனைகள், காலுறைகள், மோதிரங்கள், தாயத்துக்கள், நாணய குச்சிகள் உட்பட்ட தனிப்பட்ட பொருட்களும் மீட்கப்பட்டதாக அகழ்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சில சந்தர்ப்பங்களில் எண்புக்கூடுகளுக்கு அருகிலும் அவற்றின் தொடர்புடைய நிலையிலும் இரும்பு தகடுகள், ஆணிகள் உள்ளிட்ட பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டன. இவை அனைத்தும் நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் சான்று பொருட்களாக பாதுகாக்கப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த லான்ஸ் கோப்பரல் சோமரண்ண ராஜபக்சே நீதிமன்றத்தில் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் செம்மணி பகுதியில் நூற்றுக்கணக்கானவர்கள் புதைக்கப்பட்டமை தெரியவந்தது. அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் 1999 ஆண்டு செம்மணி பகுதியில் சர்வதேச கண்காணிப்பாளர்களின் முன்னிலையில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த அகழ்வுகளில் மொத்தம் 15 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. அவற்றில் இருவர் 1996 ஆண்டு காணாமல் போன இளைஞர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். நூற்றுக்கணக்கான மனித உடல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் 15 உடல் எச்சங்கள் மட்டுமே மீட்கப்பட்டிருந்ததால் செம்மணி புதைகுழி தொடர்பான பல கேள்விகள் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இருந்தன. இந்த நிலையில் 26 ஆண்டுகளுக்கு பின் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் புதிய தகனச்சாலை ஒன்றை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் இடம்பெற்ற போது மனித எச்சங்கள் தற்செயலாக மீட்கப்பட்டன. இதனையடுத்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் நீதிமன்ற கண்காணிப்போடும் முறையான அகழ்வுப் பணிகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இந்த இடம் தொடர்பில் உண்மையை கண்டறியும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. 1 மற்றும் 2 கட்ட அகழ்வுகளில் சிறுவர்கள் மற்றும் கை குழந்தைகள் உட்பட பலருடைய மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. அகழ்வுப் பணிகள் சட்ட வைத்திய அதிகாரி, தடயவியல், தொல்பொருள் நிபுணர்கள், குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் ஏனைய துறைசார் நிபுணர்களின் பங்கேற்புடன் நீதிமன்ற கண்காணிப்பில் முன்னெடுக்கப்படுகின்றன. 2026 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 3 கட்ட அகழ்வுப் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த கட்டத்திற்கு 56 நாட்கள் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இடைநிறுத்தங்கள் மற்றும் மீள ஆரம்பிப்புகளுடன் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்த நிலையில் 56வது நாளுடன் 3 கட்ட அகழ்வுப் பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இந்தியாவில் எதிரிகளாக வாழும் இலங்கை தமிழர்கள் மீண்டும் நாட்டிற்கு திரும்புவதில் உள்ள சட்ட மற்றும் நடைமுறை சிக்கல்களை உடனடியாக அகற்றுமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அரசாங்கத்தை கோரியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இந்த விடயத்தை முன்வைத்து அவர் நாட்டுக்கு திரும்பும் எதிரிகளின் குடியுரிமை உறுதிப்படுத்துதல், பாதுகாப்பு பிரிவின் அனுமதி பெறுதல், பயண ஆவணங்களை பெறுதல், காணி, வீடமைப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் மீள் குடியேற்றம் ஆகியவற்றில் தொடர்ந்தும் பல்வேறு நிச்சயமற்ற நிலைமைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால, யுத்த காலத்தில் உத்தியோகபூர்வமற்ற வழிகள் ஊடாக நாட்டை விட்டு வெளியே விய இலங்கை பிரஜைகள் எதிர்கொள்ளும் சட்ட தடைகளை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அமைச்சரவையின் அனுமதியுடன் புதிய நடைமுறைகள் வகுக்கப்பட்டு குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இந்தியாவில் உள்ள இலங்கை எதிரிகள் மீண்டும் தாயகம் திரும்ப விரும்புவார்களாயின் இந்தியாவில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரம் அல்லது துணை உயர்ஸ்தானிகரங்களை அணுகி தமது குடியுரிமை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என அவர் விளக்கம் அளித்தார். விண்ணப்பதாரர்கள் தம்மிடம் உள்ள அடையாளம் மற்றும் குடியுரிமை ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் அரசு புலனாய்வு சேவை மூலமாக பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கை பெறப்படும் எனவும் கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் எதிரிகள் மீண்டும் திரும்பும் நடைமுறைகள் ஆவணத் தேவைகள் பாதுகாப்பு பரல் மற்றும் வருகைக்கு பின்னரான உதவிகள் தொடர்பிலான தெளிவான வழிகாட்டுதல்களை அரசாங்கம் உடனடியாக வெளியிட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். அத்துடன் மீண்டும் திரும்பும் குடும்பங்களுக்கு காணி வீடமைப்பு இழப்பீடு மற்றும் வாழ்வாதார உதவிகளை வழங்கும் பொருட்டு ஒருங்கிணைந்த பொறிமுறையொன்றை உருவாக்க வேண்டும் எனவும் சட்ட மாற்றங்களோடு நடைமுறை சாத்தியமான ஆதரவீடும் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என உயர்நீதிமன்றம் தீர்மானித்தால் அதனை நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளீந்த ஜெயதீச தெரிவித்தார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாத இறுதியில் எதிர்பார்க்கப்படும் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்திற்கு அமைய நாடாளுமன்ற ஒப்புதல் அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு என இரண்டில் எதனையும் எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். முன்மொழியப்பட்டுள்ள இந்த அரசியலமைப்பு திருத்தமானது முற்றிலும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டதாக அமைய வேண்டும் என்று கூறிய அமைச்சர் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீர்திருத்த செயற்பாடுகளை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது உயர்த்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் இதுவரை 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சட்ட மூலம் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கரவினால் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உட்பட பல்வேறு தரப்பினர் இந்த புதிய அரசியலமைப்பு திருத்தத்திற்கு பலத்த எதிர்ப்பை வெளியிட்டு வந்த நிலையில் இந்த சட்ட மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முதலாம் நாள் அதனை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் 6 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், பேராசிரியர் ஜெல்பிரி, சாக்கிய மக்கள் சக்தி, ஜனபலய கட்சி மற்றும் சுயாதீன சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட தரப்பினரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்களை விசாரிக்க பூரண நீதியரசர்கள் குழாமை நியமிக்குமாறு பல தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த மனுக்களில் 22வது திருத்தம் நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேவேளை 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்ய மேலும் 2 வார கால அவகாசம் உள்ளதோடு அதன் பின்னர் 3 வாரங்களுக்குள் இது தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிந்து அவசரகால நிலைமைகளை விரைவாக பதிலளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த பொறிமுறை ஒன்றை நிறுவுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். களத்துறை சிறைச்சாலையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை கூறினார். சிறைச்சாலை நெருக்கடிகளை முன்கூட்டி அடையாளம் காண்பதோடு கைதிகளின் நலன்புரி மற்றும் மனித உரிமைகளை உறுதி செய்வது இதன் முதன்மை நோக்கம் என அவர் குறிப்பிட்டார். பிரதேச அரசு அதிகாரிகளின் தலைமையில் அமைக்கப்படும் இந்த ஒருங்கிணைந்த குழுக்கள் குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒருமுறை கூடி நிலவரங்களை ஆராயும். காவல்துறை, ராணுவம், காவல்துறை விசேட அதிரடிப்படை, நீர்வளங்கள் சபை, மின்சார சபை, சுகாதாரத்துறை மற்றும் தீயணைப்பு படை உட்பட பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களும் இந்த பொறிமுறையில் இணைக்கப்படுகின்றனர். சிறைச்சாலைகளில் நிலவும் நெரிசலை குறைக்கும் பொருட்டு அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கையினை விரிவாக பெற்றுக் கொள்வதற்கான விசேட வேலை திட்டமும் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக கழுத்துறை, காலி, பூசா மற்றும் மாத்ரி ஆகிய சிறைச்சாலைகளை மையப்படுத்தி ஒருங்கிணைந்த குழுக்கள் அமைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது. கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இருவரையும் பிடியில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:35 நிமிடம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த
1: சிங்கராஜ். ABS Mr. P. Singaraj
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443
4: is the best.
5: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
6: Premal Toyota Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டாடாவில் பணியாற்றுகின்றார்.
7: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
6: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டாடா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காப்ரோ 416-720-7439 உங்கள் சகல பல்ப

0: மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் Office 416-666-7770.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. Log on to

0: அனைத்துலக செய்திகள். 7:48 நிமிடம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது இதுவரை எந்த ஒரு நாட்டிற்கும் எதிராக மேற்கொள்ளப்படாத வகையில் மிக கடுமையான பொருளாதார நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார். ஈரானுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் உதவி வழங்கி உயிர்நாடியாக செயல்படும் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவின் மிக கடுமையான பொருளாதார விளைவுகளையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரானை முழுமையாக தனிமைப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். கிவ் நகரின் மீது வியாழக்கிழமை அதிகாலை ரஷ்யா ஏவுகணை தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்ததோடு 30-க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். இந்த தாக்குதல்களால் கட்டிடங்கள் பல சேதமடைந்ததோடு யுக்ரைனிய தலைநகரின் சில பகுதிகளில் மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நகரின் சோலோமியான்ஸ்கி மாவட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 மாடி குடியிருப்பு ஒன்றின் மேல்தளங்கள் சேதமடைந்தன. அங்கு 7 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்த நகரப்பிதா வெள்ளிக்கிழமையை துக்க நாளாக அனுசரிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். டெலிகிராம் செயலி மூலம் தகவல் தெரிவித்த கிளிச்சோ அடுத்த 2 மாவட்டங்களுக்கும் தாக்குதலுக்குள்ளானதாகவும் அங்கு குடியிருப்பு அல்லாத கட்டிடங்கள், கிடங்குகள், ஒரு பாடசாலை மற்றும் சிறுவர்கள் மருத்துவமனை ஆகியவை தாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். தாக்குதலுக்கு பின்னர் தலைநகரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட சுமார் 90,000 வீடுகளில் பாதிக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் விநியோகம் மீள வழங்கப்பட்டதாக மின்சார நிறுவனம் தெரிவித்தது. பால்சிக் ஏவுகணைகளை இடைமறித்து அழிப்பதற்கான ஏவுகணைகள் தங்கள் சிறிய அணையல் நாடான யுக்ரைனிடம் மிக குறைவாக இருப்பதை பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் ரஷ்ய அண்மையின் மாதங்களில் யுக்ரைன் மீதான வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. கிவ் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் ரஷ்யா தொடர்ந்தும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. இதில் ஆளில்லா விமானங்களை தயாரிக்கும் இடங்கள், ராணுவ கிடங்குகள், தளவாட போக்குவரத்து மையங்கள் மற்றும் ஏனைய இலக்குகளும் தாக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் மொத்த கடன் முதல் தடவையாக $40 டிரில்லியன் என்ற அளவை கடந்துள்ளதாக அந்த நாட்டின் திரை செய்தித் திணைக்கிடம் நேற்று அறிவித்தது. வரி குறைப்பால் வருவாய் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான செலவினங்கள் மற்றும் கடன் வட்டி செலுத்துதல் ஆகியவை வருவாயை விட மிக அதிகமாக உயர்ந்து வருவதால் பொருளாதார நெருக்கடி ஒன்று உருவாகி வருவதாக எச்சரிக்கைகள் எழுப்பப்பட்டுள்ளன. திரைசேரி நன்மைய தினசரி ரொக்கம் மற்றும் கடன் இருப்பு அறிக்கையின்படி செவ்வாய்க்கிழமை நிலுவையில் உள்ள மொத்த கடன் தொகை 40.47 டிரில்லியன் டாலராக அமைந்திருந்தது. இந்த தொகையில் பொதுமக்களிடம் உள்ள 32.266 டிரில்லியன் டாலர் மதிப்பிலான திரைசேரி பத்திரங்களும் அரசு துறைகளுக்கு இடையிலான 7.782 டிரில்லியன் டாலர் கடன் இருப்புகளும் அடங்குகின்றன. 2017 ஜனவரியில் டொனால்டு டிரம்ப் முதல் தடவையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற போது 19.95 டிரில்லியன் டாலராக இருந்த கூட்டாட்சி அரசின் கடன் தொகை இப்போது ஒரு தசாப்தத்திற்கும் குறைவான காலத்தில் 2 மடங்கிற்கும் அதிகமாக காணப்படுகிறது. டிரம்ப் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஆகியோரின் ஆட்சிக் காலத்தில் COVID-19 பெருந்தொற்று தொடர்பான நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட தீவிர அரசு கடன் வழங்கும் நடவடிக்கைகளின் போது இந்த அதிகரிப்பில் ஏறக்குரிய 1/3 பங்கு ஏற்பட்டது. மீதமுள்ள பகுதிக்கு நீண்டகாலமாக தொடரும் வரி மற்றும் செலவினங்களுக்கு இடையிலான சமநிலையின்மை மற்றும் இவ்விரு ஜனாதிபதிகளின் நிதிக் கொள்கை முடிவுகள் காரணமாக அமைந்ததாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரித்தானிய இளவரசர் ஹரியும் அவருடைய மனைவி மேகனும் தமது அரச பொறுப்புகளில் இருந்து விலகி அமெரிக்காவில் சென்று 6 ஆண்டுகள் குடியிருந்த நிலையில் மீண்டும் பிரித்தானியாவில் குடியேற திட்டமிட்டுள்ளதாக ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டன. சசெக்ஸ் கோமகனும் கோமகியும் தங்கள் 7 வயது இளவரசர் ஆட்சி மற்றும் 5 வயது இளவரசி லிலிபெட் ஆகியோருடன் நீண்டகாலத்திற்காக கலிபோர்னியாவில் இருந்து இங்கிலாந்தில் குடிபெயர்கிறார்கள் என்றும் செப்டம்பர் மாதம் அந்த குழந்தைகள் பிரித்தானியாவில் உள்ள பாடசாலைகளில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் பீப்பிள் இதழும் பிரித்தானிய செய்தித்தாளான தி டெலிகிராஃபும் செய்தி வெளியிட்டன. ஹரியின் செய்தி தொடர்பாளரோ அல்லது பக்கிங்ஹாம் அரண்மனையோ இதுகுறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இருந்தபோதிலும் அந்த தம்பதியினருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இந்த தகவல்களின் உண்மைத்தன்மையினை உறுதிப்படுத்தியுள்ளன. டெலிகிராப் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி இந்த தம்பதியர் அரச வசிப்பிடம் எதிலும் வாழப்போவதில்லை என கூறப்படுகிறது. 2020 மார்ச்சில் அவர்கள் வெளியேறிய போது மறைந்த ராணி 2 எலிசபெத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படியே அவர்கள் அரச குடும்பத்தின் அதிகாரப்பூர்வ பணிகளை மேற்கொள்ளாத உறுப்பினர்களாக தொடர்ந்தும் நீடிப்பார்கள். ஹரி 2018 வின்சர் கோட்டையில் நடைபெற்ற விழாவில் மேகன் மோக்லை திருமணம் செய்தார். கற்பின தாயை கொண்ட முன்னாள் நடிகான மேகனுடனான இந்த திருமணம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க அரச நிறுவனத்திற்கு புத்துயிர் அளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அரச குடும்பத்தின் ஏனி உறுப்பினர்களுடனானவர்களின் உறவில் அது விரிசல் ஏற்படுத்த அதிக காலம் எடுத்துக் கொள்ளவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பின் 2020 மார்ச்சில் அவர்கள் தமது அதிகாரப்பூர்வ பணிகளில் இருந்து விலகி அமெரிக்காவில் குடியேறப்போவதாக அறிவித்தனர். கலிபோர்னியாவின் சாண்டா பார்பராவுக்கு அருகில் உள்ள வசதி படைத்தோர் வாழும் கடற்கரையோர பகுதியான மெண்டெசிட்டோவில் குடியேறினார்கள். 16 படிக்கிறைகள் கொண்ட அவர்களுடைய வீட்டில் 2020 கொள்முதல் விலை $14.7 மில்லியன் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:53 நிமிடம்.

0: ஈஸ்டெஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கிலாந்தின் லீட்ஸ் மைதானத்தில் இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் அணி 171 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பாகிஸ்தான் அணி சார்பில் அதிகபட்சமாக அப்துல்லா ஷஃபீக் 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இமாமுல் ஹக் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அணித்தலைவர் சல்மான் அகா 21 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இங்கிலாந்து அணி சார்பில் பந்து வீச்சு லாலி ராபின்சன் 18 ஓவர்கள் பந்து வீசி 5 விக்கெட்டுகளையும், ஜோஸ் டாங் 9.1 ஓவர்கள் பந்து வீசி 5 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார்கள். தற்போது தமது முதலாவது இன்னிங்ஸில் தொடுபடுத்தாடி வரும் இங்கிலாந்து அணி 112 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. பென் பக்கட் 15 ஓட்டங்களோடும், எமிலோ கே 33 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்தனர். ஆடுகளத்தில் ஜோர்டன் காக்ஸ் 23 ஓட்டங்களோடும், அணித்தலைவர் ஜோ ரூட் 37 ஓட்டங்களோடும் ஆட்டமிழக்காமல் தொடர்ந்து தொடுபடுத்தாடி வருகின்றார்கள். இங்கிலாந்து அணி பாகிஸ்தான் அணியை விட 59 ஓட்டங்கள் பின்தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் நாள் ஆட்டத்தின் முதல் பகுதி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 8 மணி.

நம் அனைவராலும் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியாது போகலாம், ஆனால் சிறிய காரியங்களை பெரிய அன்போடு செய்ய முடியும் என்று அன்னை தெரேசா சொல்லியிருக்கிறார். கல்கத்தாவின் தெருக்களில் அன்பை மருந்தாக்கி அன்னை தெரேசா பெரிய சாதனைகளை விட அன்புடன் செய்யப்படும் சிறிய செயல்களின் மகத்துவத்தை எமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். மிகப்பெரிய காரியங்களை இன்று செய்ய முடியாவிட்டாலும் ஒரு சிறிய உதவியை, ஒரு சிறிய அன்பான வார்த்தையை, ஒரு ஆதரவை மனமாற யாருக்காவது செய்யுங்கள். அன்புடன் சிறியதை செய்வது மிகப்பெரியதாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இன்றைய நாள் அன்போடும் சிறப்போடும் அமையட்டும்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். வெளியில் 16 பாகை செல்சியஸ் 15 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸ் இருக்கும், 26 உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓரளவிற்கு சூரியனை நிறைந்திருந்தாலும் முயல் கூட்டமும் கலந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப்போகிறது. நாளை வெள்ளிக்கிழமை பிரகாசமான சூரியனுடன் கூடிய நாளாக இருக்கும். பிரதானமாக சூரியொளி நிறைந்திருக்கும். 24 பாகை செல்சியஸ் 27 உடல்நிலையாக இருக்கும். சனிக்கிழமை 25 பாகை செல்சியஸ் 31 உடல்நிலையாக இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 21 பாகை செல்சியஸ் முகில் கூட்டம் நிறைந்திருக்கும். கூடுதலாக 23 பாகை செல்சியஸ் உடல்நிலை கொண்டதாக இருக்கும். திங்கள் 21 பாகை செல்சியஸ் 22 இருக்கும். மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை 23 பாகை செல்சியஸ் 25 உடல்நிலையாக இருக்கும். புதன்கிழமை 23 பாகை செல்சியஸ் 27 உடல்நிலையாகவும் 24 பாகை செல்சியஸ் 28 உடல்நிலையாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இனி எந்தவிதமான சுங்கவரிகளும் விதிக்கப்படாது என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கனேடிய பொருட்கள் மீதான தமது புதிய இறக்குமதி வரி கட்டண விதிப்புக்கான காலக்கெடுவை அமெரிக்க ஜனாதிபதி நீடித்தார். இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு தற்காலிக ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக கூறியதை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை செவ்வாய்க்கிழமை பின்னிரவில் வெளியிட்டிருந்தார். ஆனால் கனேடிய பிரதமர் மாக்கானி வெளியிட்ட அறிக்கையில் எந்த ஒரு ஒப்பந்தமும் எட்டப்பட்டதான விடயங்கள் கூறப்படவில்லை. இந்த நிலையில் கனடாவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு இனி எந்தவிதமான சுங்கவரிகளும் மறுவிடப்பட மாட்டாது என டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை தெரிவித்துள்ளார். கனேடிய வாகனங்கள் மீது விதிக்கப்படும் சுங்கவரிகளில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நாம் அதனை சற்று குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். கனடாவுடனான புதிய ஒப்பந்தம் இரு தரப்பினருக்கும் மிகவும் நல்ல ஒப்பந்தம் என வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இரு நாடுகளின் வர்த்தக பிரதிநிதிகளும் நேற்று மீண்டும் சந்தித்திருந்தனர். இந்த சந்திப்பை அடுத்து அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடையை நீக்குமாறு மாகாண முதல்வர்களிடம் பிரதமர் மாக்கானி வேண்டுகோள் விடுத்தார். கனேடிய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முயலும் நிலையில் அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடைகளை நீக்கி மீண்டும் அவற்றை விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என மாகாணி மாகாண முதல்வர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் நேற்று மாலை காணொலி மூலமாக மாகாண முதல்வர்களையும் சந்தித்தார். இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலாக அமைந்திருந்தது என கனேடிய அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் கிளீவ்லாங் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் அமெரிக்க மதுபானங்களை மீண்டும் விற்பனைக்கு வைக்குமாறு மாகாண தலைவர்களிடம் பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக நோவஸ்கோஷிய மாகாண முதல்வர் டிம் ஹோர்சன் தெரிவித்தார். இந்த கோரிக்கை நேரடியாக பேச்சுவார்த்தை மேசையில் இருந்து வந்த ஒன்று என அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பிரதமர் தனது அமைச்சரவையை சந்தித்து இருதரப்பு இணக்கம் குறித்து விளக்கம் அளித்தார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான தற்காலிக வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பிரதமருடன் நடத்தப்பட்ட விளக்கக் கூட்டத்தை அடுத்து பல்வேறு மாகாண தரப்பினர் எச்சரிக்கையுடன் கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். இருந்த போதிலும் அந்த ஒப்பந்தம் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த தற்காலிக சுங்கவரி ஒப்பந்தம் தமது மாகாணத்திற்கு உகந்ததா என்பதை தீர்மானிக்க தன்னிடம் போதுமான தகவல்கள் எதுவும் இல்லை என குபெக் மாகாண முதல்வர் கிறிஸ்டின் ஃபிளெச்சர் தெரிவித்தார். இந்த வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் அதேபோன்று அந்த மாகாணத்திற்கும் நன்மை பயப்பதாக அமையும் என சஸ்கச்சுவான் மாகாண முதல்வர் ஸ்காட் மோ செய்தியாளர்களிடம் கூறினார். இரு நாடுகளும் புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று இறுதி செய்தவுடன் அமெரிக்க மதுபானங்கள் மீண்டும் விற்பனைக்கு வைக்க தயாராக இருப்பதாக நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸ் முதல்வர் சிம்சன் குறிப்பிடுகின்றார். இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளன என செவ்வாய்க்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த கூற்று துல்லியமானது அல்ல எனவும் மேலதிகமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க மதுபானங்களை மீண்டும் கடைகளில் விற்பனைக்கு வைக்குமாறு மாகாண முதல்வர்களிடம் பிரதமர் தனிப்பட்ட முறையில் கேட்டுக் கொண்டதாகவும் இதன் மூலம் பொதுமக்களிடமிருந்து எழக்கூடிய எந்த எதிர்ப்பினையும் தான் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்வதாகவும் பிரதமர் மாகாண முதல்வர்களிடம் உறுதியளித்துள்ளார். ஜெர்மனி மனித புதைகுழியை பார்வையிட சென்ற கனடாவின் தூதுவர் இசபெல்லா மார்டின் உட்பட்ட குழுவினர் நீதிமன்ற அனுமதி இல்லாத காரணத்தால் திருப்பி அனுப்பப்பட்டனர். யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட கனேடிய தூதுவர் தலைமையிலான குழு ஜெர்மனி அகழ்வாய்வு தளத்தை பார்வையிடுவதற்கும் சென்றனர். இதன்போது அவர்களிடம் அங்குள்ள பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தவர்கள் நீதிமன்ற அனுமதியை கூறிய போது தாம் இலங்கை அரசாங்கத்தின் நிர்வாக ரீதியான துறைசார் அமைச்சிடம் அனுமதி கோரியதாகவும் தமக்கு அனுமதி கிடைக்க காலதாமதம் ஆனதால் தாம் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு செல்வதற்கு முயற்சித்ததாகவும் கனடாவின் தூதுவர் தெரிவித்தார். அதன்போது அங்கிருந்த சட்ட தடைகள் செம்மணி அகழ்வாய்வு தளத்தை பார்வையிடுவதற்கு அனுமதி கோரி நீதிமன்றில் விண்ணப்பம் செய்து நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டால் மட்டுமே பார்வையிட முடியும் என எடுத்துக் கூறினார்கள். இதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றார்கள். பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக கனடாவின் தூதுவர் இசபெல்லா மார்டின் உட்பட்ட உயர்மட்ட குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வுப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தன. நேற்று அகழ்வின் போது அடையாளம் காணப்பட்ட 10 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. 3 கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க யாழ்ப்பாண நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இதன் அடிப்படையில் சமணி மனித பொதிகளின் முதலாம் கட்ட அகழ்வுப் பணிகள் 9 நாட்களும், இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் 54 நாட்களும், மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் 56 நாட்களும் என மொத்தம் 110 நாட்கள் அகழ்வுப் பணிகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டன. இந்த 110 நாள் அகழ்வுப் பணிகளின் நிறைவில் மொத்தம் 583 மனித இன்புக்கூடுகள் வழிபட்ட நிலையில் அவை அனைத்தும் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. சமணி அகழ்வுப் பணிகளின் போது பெரியவர்கள் மட்டுமின்றி சிறுவர்கள், கைக்குழந்தைகளின் இன்புக்கூடுகளும் வழிபட்டன. மேலும் சில இன்புக்கூடுகளில் ஒன்றின் மீது ஒன்று பின்னி காணப்பட்ட நிலையிலும் இன்புக்கூட்டு குவியல்களாகவும் ஒழுங்கற்ற முறையிலும் மீட்கப்பட்டன. கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்ட இன்புக்கூடு ஒன்றும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டது. அதேபோன்று காணப்பட்ட மற்றொரு இன்புக்கூடும் சமணி அகழ்வின் இரண்டாவது முறையாகவும் வழிபட்டது. அகழ்வுப் பணிகளின் போது மனித இன்புக்கூடுகளோடு பல்வேறு பொருட்களும் சான்றுகளாக மீட்கப்பட்டன. குழந்தைகளுக்கான பால் பூசல்கள், பாடசாலை புத்தகப் பைகள், வளையல்கள், பாதிரிகள், காலோரைகள், மோதிரங்கள், தாயத்துக்கள், நாணய குச்சிகள் உட்பட தனிப்பட்ட பொருட்கள் பலவும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் இன்புக்கூடுகளுக்கு அருகிலும் அவற்றுடன் தொடர்புடைய நிலையிலும் இரும்பு தகடுகள், ஆணிகள் உள்ளிட்ட பொருட்களும் மீட்கப்பட்டன. இவை அனைத்தும் நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் சான்று பொருட்களாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் சோமரண்ண ராஜபக்சே நீதிமன்றத்தில் வழங்கிய வாக்குமூலத்தில் சுமணி பகுதியில் நூற்றுக்கணக்கானவர்கள் புதைக்கப்பட்டதாக தெரிவித்தார். அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் 99 ஆண்டு சமணி பகுதியில் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் முன்னிலையில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 15 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. அவற்றில் 20 1996 ஆண்டு காணாமல் போல இளைஞர்கள் அடையாளம் காணப்பட்டனர். நூற்றுக்கணக்கான மனித உடல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் 15 உடல் எச்சங்கள் மட்டுமே மீட்கப்பட்டிருந்ததால் சமணி புதைகுழி தொடர்பான பல்வேறு கேள்விகள் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இருந்தன. இந்த நிலையில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் புதியதான தகன சாலை ஒன்றை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் இடம்பெற்ற போது மனித எச்சங்கள் வெளிப்பட்டன. இதனையடுத்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் நீதிமன்ற கண்காணிப்போடு முறையான அகழ்வுப் பணிகள் அங்கு ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த விடயம் தொடர்பில் உண்மை கண்டறியும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளில் சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகள் உட்பட பலருடைய மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. அகழ்வுப் பணிகள் சட்ட வைத்திய அதிகாரி, தடயவியல் தொல்பொருள் நிபுணர்கள், குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் இணைய துறைசார் நிபுணர்களின் பங்கேற்போடு நீதிமன்ற கண்காணிப்பில் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. 2026 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த கட்டத்திற்கு 56 நாட்கள் நீதிமன்ற அனுமதி வழங்கப்பட்டது. இடைநிறுத்தங்கள் மற்றும் மீள ஆரம்பிப்புகளோடு இந்த அகழ்வு நடவடிக்கை தொடர்ந்த நிலையில் 56வது நாளுடன் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளும் நிறைவடைந்துள்ளன. சமணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட 583 மனித இன்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை அடையாளம் காண்பது, மரணத்திற்கான காரணங்களை ஆராய்வது மற்றும் சாத்தியமானால் காணாமல் போனவர்களின் குடும்பங்களோடு தொடர்பு படுவது அடுத்த கட்ட முக்கிய நடவடிக்கைகளாக அமையவுள்ளன. மனித எச்சங்களை அறிவியல் ரீதியில் ஆய்வு செய்வதோடு தேவையான இடங்களில் மரபணு பரிசோதனைகள் உட்பட்ட தடயவியல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் முயற்சிகள் தொடரும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது இதுவரை இல்லாத கடுமையான பொருளாதார நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார். ஈரானுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் உதவி வழங்கி உயிர்நாடியாக செயல்படும் எந்தவொரு நாடும் அமெரிக்காவின் மிக கடுமையான பொருளாதார விளைவுகளையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரித்தார். ஈரானை முழுமையாக தனிமைப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார்.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 14 நிமிடம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள் 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். மார்க்கம் நாஷ்டின் 416-724-6666 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
5: Easy, easy. Tune பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். தத்துவ ஞானிகள் சிலரை அறிமுகம் செய்து வருகிறது இந்த வியாழன் காலை காற்றலை. அந்த வகையில் நாங்கள் இன்று ஜோர்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்கள் பற்றி பேசப்போகிறோம். 1856 ஜூலை 26 அயர்லாந்தின் டப்ளின் நகரில் பிறந்தவர். 3வது பிள்ளை. அவருக்கு 2 சகோதரிகள். அவருடைய தந்தை ஜோர்ஜ் கார் ஷா அரசு அலுவலகத்தில் பணியாற்றினார். ஆனால் தனக்கு கிடைத்த ஊதியத்தை மது போதையில் கழித்தார். அதன் காரணமாக அவருடைய குடும்பம் வறுமையில் வாடியது. வீட்டு வாடகை கூட செலுத்த முடியாத வறுமை. பெர்னார்ட் ஷா குடும்பத்திடம் பணம் இருக்கவில்லை. அதனால் கடற்கரையோரத்தில் இருந்த ஒரு படகில் அவர்கள் வாழ நேர்ந்தது. குடும்பத்தின் வறுமைக்கு தந்தையின் குடிப்பழக்கம் தான் காரணம் என்பதை இளம் வயதில் பெர்னார்ட் ஷா உணர்ந்தார். எந்த சூழலிலும் மதுவை தொடுவதில்லை என்று அவர் உறுதி பூண்டார். 1885 அவருடைய தந்தை இறந்தபோது அவருடைய இறுதிச் சடங்கில் கூட பெர்னார்ட் ஷாவும் அவருடைய குடும்பத்தினரும் கலந்து கொள்ளவில்லை. அந்த அளவு வறுமையாலும் குடியாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். குடும்ப வறுமை காரணமாக 10வது வயதில் தான் அவர் முதல் தடவையாக பாடசாலைக்கு சென்றார். ஆனால் அங்கு 4 வருடங்கள் மட்டும்தான் அவரால் கல்வி கற்க முடிந்தது. புத்தகங்கள் படிப்பதில் மிகப்பெரிய ஆசை பெர்னார்ட் ஷா அவர்களுக்கு இருந்தது. நல்ல புத்தகங்களை பெற்று அவை வாசிப்பதில் அவர் மிகுந்த ஆர்வம் காட்டினார். 10 வயதில் பைபிள் முதல் ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் வரையில் நிறைய புத்தகங்களை அவர் படித்து முடித்திருந்தார். பாடசாலைக்கு செல்லாமலே புத்தகங்கள் மீது நாட்டம் கொண்டு வருவதாக இருந்தார். விளையாட்டில் பெரிதளவான ஆர்வமில்லை. கூச்ச சுபாவம் அதிகம். அதனால் யாரோடும் சேர்ந்து பயணிப்பதோ விளையாடுவதோ அவருக்கு பிடிக்காமல் இருந்தது. இதை பார்த்தவர்கள் அவர் உலக புகழ் பெற்று ஒரு மனிதராக மாறுவார் என்பதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. 15வது வயதில் ஒரு அலுவலகத்தில் பணிக்கு சேருகிறார். அலுவலக உதவியாளராக சேருகிறார். வறுமையின் கொடுமை அவரை தொடர்ந்து விரட்டுகின்ற போது அதற்காக அவர் அந்த பணி செய்ய போகிறார். தனது 20 வயதில் அவர் இங்கிலாந்திற்கு குடிபெயர்கிறார். இங்கிலாந்திற்கு வந்த பின்னர் எழுதத் தொடங்குகிறார். மிக அதிகமாக எழுதத் தொடங்குகிறார். அதை ஆர்வமாக பத்திரிகைகளுக்கு அனுப்புவார். ஆனால் அவர் அனுப்பியதை விட மிக வேகமாகவே திரும்பி வந்துவிடும். ஆனாலும் தொடர்ந்து அவர் எழுதுகிறார். மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு சராசரி எழுத்தாளரும் அவ்வளவு தூரம் திரும்பி வரக்கூடிய ஆக்கங்களை எழுதியிருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இலக்கியவாதிகள். அதாவது மீண்டும் மீண்டும் அவருக்கு தோல்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய எழுத்தை யாருமே அங்கீகரிக்கவில்லை. அவை எல்லாமே திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போதும் சோர்ந்து விடாமல் எழுதி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய எழுத்துக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பெர்னார்ட் ஷாவிடம் இருந்தது. அவருடைய எழுத்துக்களை எந்த பத்திரிகைகளும் அல்லது எந்த பிரசுரங்களும் பிரசுரிக்க முன்வரவில்லை. பதிப்பாளர்கள் எவரும் முன்வரவில்லை. ஆனாலும் பெர்னார்ட் ஷாவிற்கு தன்னுடைய எழுத்தின் மீதும் சிந்தனைகளின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்து கொண்டே இருந்தது. அதனால்தான் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் பெர்னார்ட் ஷா. அவருடைய எழுத்துக்களை பத்திரிகைகள் வெளியிடத் தொடங்குகின்றன. அவருடைய எழுத்துக்களில் ஏதோ ஒரு மந்திரம் இருப்பதாக அவர்கள் நம்பத் தொடங்குகிறார்கள். மிக பொருத்தமாக அவருடைய முயற்சி அவருடைய வாழ்க்கையின் ஒளியை பாய்ச்சத் தொடங்கியுள்ளது. பெர்னார்ட் ஷா தன்னுடைய எழுத்தை துணியாக கொண்டு வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறார். இளமையில் தன் தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட இசை பின்னாளில் அது தொடர்பிலான விமர்சனங்கள் எழுதுகின்ற ஒரு எழுத்தாளராக மாற்றியது. கலைஞர்களுடைய இசை குறித்தும் விமர்சனம் எழுதுகிறார். இசை கலைஞர்களுக்கெல்லாம் அவருடைய விமர்சனம் என்றாலே மிகப்பெரிய அளவிற்கு நடுக்கம் ஏற்பட்டது. அவ்வளவு தூரம் இசை நுட்பங்களை தெரிந்து வைத்திருந்த ஒரு மனிதராக இருந்தார். அதே போன்று நாடக விமர்சனங்கள் எழுதுகிறார். பெர்னார்ட் ஷாவிற்கு விமர்சனம் எழுதும் போது இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடிய நாங்களே ஏன் நாடகங்கள் எழுதக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனை வருகிறது. 1892 36வது வயதில் முதல் நாடகமான விதவைகளின் இல்லங்கள் என்ற நாடகத்தை பெர்னார்ட் ஷா எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து பல நாடகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அறிவுலக மேதையாக திகழ்ந்த பெர்னார்ட் ஷாவின் இல்லற வாழ்க்கை சொல்லும்படியாக இருக்கவில்லை. 42 வயதில் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவருடைய திருமண வாழ்வு தோல்வியடைந்தது. குழந்தைகளும் அவருக்கு இல்லை. ஷாவின் வாழ்க்கையில் ஒருபுறம் இன்பம் மறுபுறம் ஆற்றுணா துயரம் என வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களையும் வெளிச்சங்களையும் பார்த்து பார்த்து வளர்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். நீ வெளிச்சத்தில் நடந்தால் உலகமே உன்னை பின்தொடரும். ஆனால் நீ இருட்டில் நடந்தால் உன் நிழல் கூட உன்னை பின்தொடராது என்ற வார்த்தைக்கேற்ப பெர்னார்ட் ஷா தோல்வியுற்ற வாழ்க்கையை நினைத்து கொண்டு வாழ்க்கையை தொலைத்து விடாது அதை அப்படியே விட்டுவிட்டு வாழ்க்கை பாதையிலே முன்னேறி சென்றார். அவர்கள் நிறைய எழுதினார். எந்தெந்த பத்திரிகைகளெல்லாம் அவருடைய எழுத்துக்களை நிராகரித்தனவோ பின்பு அதே பத்திரிகைகள் அவருடைய எழுத்துக்காக தவம் கிடந்தன. இது வரலாறு. தோற்றாலும் மீண்டும் மீண்டும் முயற்சித்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் வெல்ல முடியும் என்பதற்கான ஒரு உதாரணமாக பெர்னார்ட் ஷா விளங்கினார். பல்வேறு விதமான கட்டுரைகள், தத்துவங்கள், விமர்சனங்கள், நாடகங்கள் என எல்லாவற்றையும் எழுதினார். மிகப்பெரிய கேலியும் நையாண்டியும் செய்யும் துணிச்சல் அவரிடம் இருந்தது. எல்லா இடங்களிலும் அவருடைய துணிச்சல் மிக்க நகைச்சுவை அல்லது அவருடைய சமயோசித புத்தி என்பது பலராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. அவருடைய பேச்சு திறன் அதிசயிக்க வைக்கக்கூடியதாக இருந்தது. அப்படியான பல் திறமைகளுக்கு சொந்தக்காரராக பெர்னார்ட் ஷா விளங்கினார். அவர் மிக ஒழுக்கமாக இருந்தார். மது அருந்தாமல் இருந்ததோடு மதுவை வெறுத்தார். தன்னுடைய நண்பர்கள் மது அருந்தினாலும் அவர்களிடம் அந்த பழக்கத்தை விட்டுவிடுமாறு அவர் வலியுறுத்துவார். அவரை பார்த்து பெர்னார்ட் ஷா அவர்களுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், நீங்கள் ஏன் மது அருந்துவதில்லை என்று. அதற்கு பெர்னார்ட் ஷா சொன்னார், என்னுடைய குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள் என் பங்கையும் சேர்த்து தாங்களே குடித்து தீர்த்து விட்டார்கள், எனக்கு பங்கில்லாமல் போய்விட்டது என்று நகைச்சுவையோடு பதிலளிப்பார். அவ்வளவு தூரம் குடிப்பது அல்லது அதன் காரணமாக ஏற்படக்கூடிய வலி, உபாதைகள் இவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து வைத்திருந்ததால் அவர் மதுவை நாடியதில்லை. மனக்கட்டுப்பாட்டோடு வாழ்ந்த ஒரு மனிதராக பெர்னார்ட் ஷா கருதப்படுகிறார். ஷேக்ஸ்பியருக்கு அடுத்து ஆங்கில இலக்கிய உலகம் சந்தித்த மிகச்சிறந்த நாடக ஆசிரியர் பெர்னார்ட் ஷா என்று கருதுகிறார்கள். அவருடைய நாடகங்கள் சமூக, அரசியல், சமய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசின. சமூக அவலங்கள் மீது ஒட்டுமொத்தமாக தோலுரித்து காட்டின. திட்டமிடப்பட்ட வகுப்புவாதமற்ற சமூகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அவர் புரட்சிகரமான கருத்துக்களை எவருக்கும் அஞ்சாமல் துணிச்சலாக வெளிப்படுத்தினார். 1925 நோபல் குழு இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெர்னார்ட் ஷாவிற்கு வழங்குவதாக அறிவித்தது. உலகத்தின் மிகச்சிறந்த பரிசு இது, கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பலர் மத்தியில் தனக்கு வந்த பரிசை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பெர்னார்ட் ஷா, எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதை மறுத்ததோடு மட்டுமின்றி நோபல் பரிசு குழுவை பார்த்து, இந்த வருடம் நான் ஒன்றும் எழுதவில்லை, எதற்கு இந்த பரிசு என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு நோபல் பரிசு குழு, நீங்கள் ஏற்கனவே எழுதியதற்கு இந்த பரிசு தங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னார். அதற்கு பெர்னார்ட் ஷா சொன்னார், ஒருவன் நடுக்கடலில் தத்தளித்து சிரமப்பட்டு கரை சேர்ந்த பிறகு அவனுக்கு காற்றளித்த ரப்பர் படகு கொடுப்பது போல இருக்கிறது இந்த பரிசு என்று கிண்டலடித்தார். அதாவது தான் கடுமையாக போராடி கொண்டிருந்த போது தன்னுடைய எழுத்துக்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் தான் எழுத்து நிலையில் உயர்ந்த பின்பு கிடைப்பது அர்த்தமற்றது என்று சொன்னார். பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்ள மறுத்தார். பரிசு தொகை பெர்னார்ட் ஷாவின் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட போது அதை அப்படியே இலக்கிய பணிகளுக்கு செலவிடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து விட்டார். எந்த பரிசுக்காகவும் எந்த விருதுக்காகவும் பெர்னார்ட் ஷா அவர்கள் ஏங்கி நிற்கவில்லை. அதுதான் அந்த மனிதனை இன்றும் உலகம் கொண்டாடுவதற்கு காரணமாக இருக்கிறது. நிறைய பரிசுகள் அவரை தேடி வந்த போது அவற்றையெல்லாம் அவர் நிராகரித்தார். பெர்னார்ட் ஷா வாழ்க்கையில் தனது கடைசி நிமிடம் வரை படிப்பதையும் எழுதுவதையும் கைவிடவில்லை. 1950 நவம்பர் 2 94 வயதில் பெர்னார்ட் ஷா காலமானார். அறிவுலக மீதை மறைந்தாலும் அவர் புகழ் மறையவில்லை. அறிவின் சூரியனாக திகழ்ந்த பெர்னார்ட் ஷா அவர்கள் என்றென்றும் இலக்கிய உலகின் விடிவெள்ளியாக ஒளிந்து கொண்டிருக்கிறார். பெர்னார்ட் ஷா பற்றிய சில கருத்துக்கள் கேட்டோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிஸ்டோக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டோக் நிகழ்ச்சியிலும் உங்களுடைய காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை அழைக்கலாம். 416-528-1407. குணா, காப்புறுதி என்றவுடன் எல்லோருக்கும் அதிகளவான பணம் செலவிட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்கின்ற அச்சம் இருக்கிறது. ஆனாலும் கூட அதை தாண்டியும் காப்புறுதி என்பது மிக அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக இளவயதில் குடும்பங்களாக இருக்கக்கூடியவர்கள், இளம் குழந்தைகளை வைத்திருக்கின்றவர்கள், அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காவது ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவது மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. ஆனாலும் இந்த பணம் என்று வருகின்ற போது, அல்லது அவர்களுக்கான கொடுப்பனவுகள் என்று வருகின்ற போது, இப்போது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியான நிலையிலே அதற்காக அதிக பணத்தை செலவிட முடியாமல் இருக்கிறது. குறைந்த செலவில் இந்த குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் காப்புறுதி மூலமான பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு வழி ஏதாவது இருக்கிறதா?
1: அது ஒரு மிகவும் நல்ல ஒரு கேள்வி. என சொல்லி சொன்னால், இந்த காப்புறுதி என்று வரும்பொழுது அதை எடுப்பதற்கு பலருக்கு தடையாக இருக்கும் விடயம் என்னென்று சொல்லி சொன்னார், அவர்களுடைய பெர்சீவ்டு அசம்ஷன், அதை பற்றிய அவர்களுடைய ஒரு தங்களுடைய சொந்த கருத்து. காப்புறுதி என்பது வந்து வேஸ்டிங் ஆஃப் மணி என்றோ, இல்லாட்டி காப்புறுதி எடுப்பது வந்து மிகவும் செலவான விடயம் என்று கருதுவதே பிரதான காரணம். வந்து பலர் வந்து காப்புறுதியை எடுப்பதில்லை. எடுத்து வைத்திருக்கிறவர்கள் கூட 10-15 வருடங்களுக்கு முதல் 100,000 அப்படி மிகவும் குறைந்த அளவான காப்புறுதியை வைத்திருப்பது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஒவ்வாமையாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய மோட்கேஜ் அமௌண்ட் வந்து மிகவும் அதிகமாக இருக்கின்றது. எனவே இருக்கின்ற காப்புறுதியை ரிவ்யூ பண்ணி ஒன்று நடந்தால் அதை கவர் பண்ணுவதற்கு தேவையான காப்புறுதியை அனைவரும் எடுப்பது மிகவும் இன்றியமையதாக அமைகின்றது. அப்போ நீங்கள் கேட்டமாரி ஒரு குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய ஒரு 40 வயது மேல் தனக்கொண்டு நடக்கும் பட்சத்தில் அந்த வீடு பெய்டோ பண்ணுவதற்கு தேவையான ஒரு சிக்னிஃபிகண்டான அமௌண்டுக்கான ஒரு காப்புறுதியை வைத்திருப்பது வந்து மிகவும் முக்கியம். அது நிச்சயமாக ஒரு சிலவற்ற மிகவும் குறைந்த அளவில் இதை வாங்க முடியும். அப்போ 40 வயது உள்ளவருக்கு அநேகமாக பிள்ளைகள் ஒரு 10 வயதில் இருந்தால் அவர்கள் வந்து அந்த பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போகும் வரையாவது அவர் ஒரு சிறப்பான ஒரு காப்புறுதியை வைத்திருப்பது வந்து மிகவும் முக்கியமாக அமைகின்றது. அப்போ கொஸ்டன்ட்டு வரும் பொழுது ஒரு 500,000 10 இயர்ஸ் டேர்ம் வந்து ஒரு 40 வயது மேல் வாங்குவதற்கு மிகவும் குறைந்த அளவான $28 மட்டுமே செலவாகின்றது. $28 a month-க்கு 500,000 ஆயுள் காப்புறுதியை வாங்க முடியும் ஒரு மேலுக்கு. அதே நேரம் அதே அமௌண்டை வந்து ஒரு ஃபீமேலுக்கு 40 வயது ஃபீமேலுக்கு வாங்கும் பொழுது வெறும் $21 மட்டுமே கொஸ்ட் பண்ணுகின்றது. எனவே இந்த ஆயுள் காப்புறுதி என்பது வந்து மிகவும் முக்கியம். மிகவும் குறைந்த செலவில் இதை வாங்க முடியும். இந்த இன்சூர் யுவர் இன்சூரபிலிட்டி, அது ஆயுள் காப்புறுதி வாங்குவதற்கு நீங்கள் தகுதியாக இருக்கும் பொழுதே அந்த காப்புறுதியை வாங்குவதே மிக முக்கியம். அது

0: வாங்கின பிறகு டவுன் த ரோட் உங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது அதை வந்து மிகவும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸே இருக்கின்றது, திருப்பி ஒரு மெடிக்கல் செய்யாமல்.
1: நீங்களும் இதுபோன்ற சிறப்பான காப்புறுதி மற்றும் நிதி திட்டமிடல் சார் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. அத்துடன் நீங்களும் ஒரு சிறந்த காப்புறுதி முகவராகி உங்களுக்கான ஒரு பக்க வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் குறித்த ஆலோசனைகளையும் ஜிடி புரோக்கர்ஸின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு முழுநேர தொழிலில் இருந்தாலும் பகுதி நேரமாக ஒரு காப்புறுதி முகவராக நீங்கள் மாற முடியும். அதன் மூலமாக அளவில் நீங்கள் வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நிதி திட்டமிடல் சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்கிறது. 416-528-1407 குணா துரைசிங்கம் 416-528-1407. 8:44 நிமிடம், இது ஈஸ்ட் எஃப்எம் இன் குட் மார்னிங் கனடா.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிஸ்ஸிஸ் ஆகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட் சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதையே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் மோனிசேர் அண்ட் பிஞ்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மார்க்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் VM மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம பா ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள். August 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைர் அண்ட் பிஞ்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
5: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கேட்கும் இசை இஸ் எஃப்எம் 102.7.
1: வணக்கம். இந்த பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திரைக்கலையத்தில் மதிமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி.

0: வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப் எம் நூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் நூடாக ஈஸ்ட் எஃப் எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப் எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். முகில் சற்று இருக்கின்ற ஒரு காலை இப்பொழுது இருந்தாலும் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் இன்று சந்திக்கத்தான் போகின்றோம். வெளிச்சமான ஒரு பகல் பொழுதுதான் தொடர்ந்திருக்கும். இப்போதுதான் சற்று முகில் கூட்டங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றது வானத்தில். இனிய காலை வேளை 9:01 to 12 வரைக்கும் இன்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 20 வந்து சேர்ந்திருக்கின்றோம். ஆகஸ்ட் 20 வியாழக்கிழமை இன்றைய தினத்தில் பிறந்தநாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நீர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப் எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். கோடை காலத்தில் கொண்டாடி மகிழக்கூடிய இன்னும் ஒரு அழகான நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்து அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப் எம் ஓடு.
1: தா கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம் தா கிடத்த கஜம் தரு கிடத்த கஜம்

9:06 நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றோம். இனிய காலை வேளையில் முக்கியமான ஒரு சிந்தனை ஒன்றையும் பார்க்கலாம். சிரிப்பு என்னும் சாவி தொலைந்து விட்டால் சந்தோஷம் என்னும் வீடு எப்போதும் பூட்டியே கிடக்கும். எல்லோரது மனதிலும் 1000 கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனை சற்று ஓரம் கட்டிவிட்டு இந்த நேரமும் முகத்தில் புன்னகையை குடிவைத்தால் வாழ்கின்ற இடங்கள் எல்லாமே சொர்க்கலோகமாகவே தெரியும் என்பதை ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தலாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நாங்கள் எங்களது கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து சிரிக்க பழகிக்கொண்டோமாக இருந்தால் எப்போதும் அந்த புன்னகையுடன் வலம் வரக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருப்போம் என்பதை தான் இங்கு சொல்லலாம். கவலைகள் யாருக்குத்தான் இல்லை? எல்லா விதமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் பிரச்சனைகளையும் சவால்களையும் சிக்கல்களையும் சோகங்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கும் என்பதை எப்போது ஏற்றுக்கொள்ள தொடங்குகின்றோமோ அப்போதுதான் இந்த வாழ்க்கையின் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள தொடங்குவோம். இயல்பாக இலகுவாக கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாமே எங்களை அதிக மகிழ்விக்க தொடங்கும். அப்போது மனதுக்குள்ளே ஒரு உற்சாகம் எங்களுக்கு ஊற்றடிக்கும். எனவே அதன் மூலமாக எப்போதும் நாங்கள் மகிழ்ச்சி மிக்க உற்சாகமான மனிதராகவும் கூட பலம் வரக்கூடியவர்களாக இருப்போம். எப்போதும் எங்களது முகத்தில் ஒரு நல்ல புன்னகையை தவளை விட்டுக் கொண்டே இருப்போமாக இருந்தால் நல்ல உறவுகள், நல்ல நட்பு, நல்ல சுற்றம் என்று சொல்லி எல்லாவற்றையும் நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களோடு பழகுகின்ற ஏனையவர்களும் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் கூட இருப்பார்கள். அவர்கள் இன்னும் பலருக்கு கடத்துவார்கள். எனவே ஒரு தொற்றுநோய் மாதிரி நல்ல மகிழ்ச்சி தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கும் எல்லோரிடமும். எனவே அந்த சிரிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த சாவியை மட்டும் எப்போதும் தொலைத்து விடாதீர்கள். ஏனென்றால் சந்தோஷம் என்ற வீடு சாவியில்லை என்று சொன்னால் பூட்டியே கிடக்கும் என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லியிருக்கின்றார்கள். அழகான முக்கியமான ஒரு விடயம், பிரச்சனைகள் ஓய்ந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி நினைத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எப்போதுமே நாங்கள் அனுபவிக்க முடியாதவர்களாகத்தான் இருப்போம். எனவே இருக்கின்ற இந்த நிலையில் கிடைக்கின்ற சின்ன மகிழ்ச்சியை, சின்ன சந்தோஷத்தை உணர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லிக்கொள்ளலாம். சிரிப்பு என்னும் சாவி தொலைந்துவிட்டால் சந்தோஷம் என்னும் வீடு பூட்டித்தான் கிடக்கும். அனைவரது மனதிலும் 1000 கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனை சற்று ஓரம் கட்டிவிட்டு இந்த நேரமும் முகத்தில் புன்னகையை குடிவைத்தால் வாழ்கின்ற இடங்கள் எல்லோருமே அனைவருக்கும் சொர்க்கலோகமாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைய சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். சூரிய வெளிச்சத்தை இன்று நாங்கள் காண இருக்கின்றோம். முகில் சற்று அதிகம் இப்போது தென்படுகின்றது. இரவு வேளை வந்து வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாகவே நேற்று சரிந்திருந்தது. ஒரு 14°C தான் நாங்கள் உணர்நிலையாகவும் கூட பெற்றிருந்தோம். காலை பொழுதிலும் கூட மெல்லிய குளிரோடுதான் நிலைமைகள் வெளிப்புறம் இருக்கின்றன. 16 இப்போதைய வெப்பநிலை, 16 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று வெப்பநிலை உயர்வு 24 மட்டுமே இருக்கும். 26 தான் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரவு வேளை மீண்டும் 15 வெப்பநிலை சரிந்திருக்கும். 14°C இரவின் உணர்நிலையாகவும் நாங்கள் உணரப்போகின்றோம். இன்றைக்கு 8:14 இரவு பொழுதில் சூரியன் அஸ்தமித்து விடுவார். பகல் வேளை வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கின்ற நிலைமைகள் தான் தொடரும். ஒரு 2 மணிக்கு பிறகு பிரதானமாக வெயிலோடு இருக்கின்ற வானத்தை நாங்கள் காண முடியும் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் வெளிச்சமிக்க ஒரு நாள் தான். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். 26 வெப்பநிலை மணிக்கும் 26 உணர்நிலை, 23 வெப்பநிலையாக இருக்கும். நாளைய தினத்தில் சனியாற்றுக்கிழமைகளை பொறுத்தளவில் சனிக்கிழமை பகல் வேளை பிரதானமாக வெயிலோடு இருக்கலாம். ஆனால் மாலை பொழுதளவில் மழை தொடங்கும். இடியுடன் கூடிய மழை மாலை பொழுதில் 5 மில்லிமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. மதிய வேளை மாலை அண்மித்த பொழுதிலும் கூட ஒரு 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை கொஞ்சம் இருக்கலாம். இரவு பொழுதிலும் மெல்லிய தூறல் தொடரப்போகின்றது. சனிக்கிழமையின் வெப்பநிலை 24 இருக்கும். 30°C உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளை சூரிய வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னாலும் இடையிடையே தூரக்கூடிய மழையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 21 வெப்பநிலை, 24 வரை நாங்கள் உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமை சூரிய வெளிச்சம் இருக்கும், மழை தூறலும் இருக்கலாம். 20 வெப்பநிலை, 21 உணரப்படும். செவ்வாய்க்கிழமை 23-25 உணரப்படும். சூரிய வெளிச்சத்தையும் முகில் குற்றங்களையும் சேர்த்து காணப்போகின்றோம். அடுத்த புதன் பிரதானமாக வெயில், 23 வெப்பநிலை, 27 உணரக்கூடிய நிலைமைகள் இப்போது தரப்படுகின்றன. 9:11 இருக்கின்றது. இஸ்ரஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகை அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
4: 7 5 4 8 8 1 4 6 7 5 4 8 8 1 அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 BVB, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
0: 416-900-4599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. செலசி.ca.
8: என்றும் இசையுடன் இஸ்டெஃபம் உங்களுடன். 102

எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களது இனிய குரலில் நாணயமில்லாத நாணயம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருக்கின்றது விஜயானந்த் அவர்களது இசையில். 9:24 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை பொழுதில் போக்குவரத்து நிலைமைகள் இந்த வேளையில் எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்க இருக்கின்ற 401 வெஸ்ட் பவுண்ட் வந்து மார்னிங் சைட் அவென்யூவுக்கும் நீல்சன் ரோடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கலெக்டர்ஸில் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. அதற்கு பிறகு தாமதங்கள் தணிகின்றது. மீண்டும் மக்காவன் வீதி பகுதியில் இருந்து கெனடி வீதி வரைக்கும் கடும் தாமதங்களை நீங்கள் இப்போது சந்திக்கக்கூடியதாகத்தான் அந்த நிலைமைகள் தொடர்பான விவரங்கள் பகிரப்படுகின்றன. எக்ஸ்பிரஸில் கெனடி வீதி அண்மித்த பகுதியில் வாகன விபத்தொன்று நிகழ்ந்திருக்கின்றமை இந்த தாமதங்களை மக்காவன் ரோட் பகுதியிலிருந்து உயர்வாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கலெக்டர்ஸிலும் பார்க்க எக்ஸ்பிரஸ் வந்து கடுமையான வாகன நெரிசல்களையும் கெனடி வீதி பகுதி வரைக்கும் எதிர்கொள்ளுகின்ற நிலைமைகள் இருக்கின்றது. கெனடி தாண்டிய இடத்தில் தாமதங்கள் தணிகின்றன. ஓடன் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து தென்படுகின்றன. இந்த வேளையில் 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்த அளவில் மீண்டும் பேபியோவை அண்மித்த பகுதியில் எக்ஸ்பிரஸில் தாமதங்களை நீங்கள் சற்று எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் தான் காணப்படுகின்றது. அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் யங் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலும் கூட கலெக்டர்ஸ் அவென்யூ ரோட் வரைக்கும் தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. டஃப்ரின் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து மீண்டும் தாமத நிலைமைகள் தென்படுகின்றன. இடையிடையே அதிகரித்து இடையிடையே தணியக்கூடிய இந்த தாமதங்களை நீங்கள் தொடர்ந்து வெஸ்டர்ன் ரோட் பகுதி வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெஸ்டர்ன் ரோட் பகுதிக்கு முன்னரான இடங்களில் இருந்து இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் கலெக்டர்ஸில் அதிகமான வாகன நெரிசல்களும் கூட தென்படுகின்றது. மார்டின் க்ரோ ரோட் வரைக்குமே 401 வெஸ்ட் பவுண்டின் தாமதங்களை நீங்கள் இப்போது சந்திக்க நேரிடும். 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 40 சவுன் பகுதிகளிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. குறைந்த தாமதங்கள் தான் ஆனால் தொடர்ச்சியாக கீழ் ஸ்ட்ரீட் வரைக்குமே தொடர்ந்து காணப்படுகின்றன. பேபியோவில் இருந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் மீண்டும் தாமதங்களும் தென்படுகின்றன. 401 ஈஸ்ட் பவுண்டில் டிவிபி சவுத் பவுண்ட் 401 பகுதியில் அதிக தாமதங்கள் ஆரம்பித்து லோரன்ஸ் அவென்யூவை அண்மித்த பகுதி வரைக்கும் அதிகமாகவே இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தொடர்ந்திருக்கின்றது. எக்லிங்டன் பகுதியில் மீண்டும் சற்று உயர்வான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றன. தொடர்ச்சியான தாமதங்கள் கார்னர் வரைக்குமே தென்படுகின்றன. 401 மணிக்கோம் டிவிபி சவுத் பவுண்டில் நார்த் பவுண்ட் வந்து தாமதங்கள் இல்லாமல் பயணிக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றது. 404 சவுத் பவுண்டும் கூட ஃபின்ச் பகுதியில் ஆரம்பிக்கின்ற வாகன நெரிசல்கள் 401 வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமை இப்போது தென்படுகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் August 20 என்று சொல்லி பார்த்தால் வேர்ல்ட் மாஸ்கிட்டோ டே கடைபிடிக்கப்படுகின்றது. நுழம்புகளுக்கும் ஒரு தினமாக சொல்லித்தான் நாங்கள் கொஞ்சம் கோபப்படுவோம். ஆனால் மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கக்கூடிய நோய்களை பரப்புகின்ற இந்த சிறிய ஆனால் ஆபத்தான அந்த ஒரு பூச்சிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்வதற்காக தான் இந்த நாளை கொண்டு வந்திருக்கிறார்கள். மொஸ்கிட்டோஸ் என்று சொல்லி கடுமையான கொடுமையான ஒரு சின்ன பூச்சி ஒன்று இருக்கின்றது. அதை நீங்கள் சரியாக அதன் தன்மைகளை தெரிந்து கொண்டு அல்லது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் அதிகம் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு தினம்தான் வேர்ல்டு மாஸ்கிட்டோ டே என்று சொல்லித்தான் நாங்கள் இங்கு அதன் அந்த கருத்தை வந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. மலேரியா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நோயை உலகம் முழுவதிலும் மிக அதிகமாக பரப்பி பல உயிரிழப்புகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நிகழ்வதற்கு காரணமாக இந்த சிறிய உயிரினங்கள் அமைகின்றன. மலேரியா மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறுபட்ட வைரஸ் தொற்றுக்கள் இந்த நுழம்புகளினால் பரப்பப்படுகின்றன. எனவே அவை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அதிக மக்களை பாதுகாக்க இன்று அதிகமான நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இது வந்து எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்தாலும் அல்லது தீங்கு விளைவிக்காத உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுமே ஒரு வாழ்க்கை சுழற்சியில் முக்கிய பங்கை வகிக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ளுதல் அவசியம் என்பதையும் இங்கு சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் வந்து சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இன்னமும் கூட மலேரியா நோய் கட்டுப்படுத்த முடியாத அல்லது கட்டுப்படுத்தாத இடங்கள் பல பூமியிலே இருக்கின்றன. அதிக அளவிலானவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நோய் தாக்கத்தின் விளைவாக உயிரிழக்கின்றார்கள் என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் அதிக ஆபத்தை யார் எதிர்கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் இந்த மலேரியா நோயின் தாக்கம் அல்லது பரவல் இல்லாத அந்த நோய் தாக்கம் கட்டுப்படுத்தப்பட்ட இடங்கள் குறிப்பாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் வந்து தொடர்ந்து செய்யப்படுகின்ற முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் எஃபெக்டிவ் மானிட்டரிங் அண்ட்
இந்த ப்ரிவென்ஷன் போன்ற நடவடிக்கைகளின் காரணமாக மலேரியா நோய் வந்து கட்டுப்படுத்தப்படுகின்றது. எனவே அந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மலேரியாவை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதில்லை. அப்படிப்பட்ட இடங்களில் இருந்து ஒரு சுற்றுலாவுக்காக மலேரியாவின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். அந்த நோய் தாக்கம் அவர்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் கடும் உடல்நல சிக்கல்களை சந்திக்கக்கூடியதாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். கனடா போன்ற நாடுகளில் எல்லாம் இந்த மலேரியா நோய் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் இங்கிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்கின்ற போது இந்த நோய் தாக்கம் தொடர்பான கவனம் எடுத்தல் அவசியம் என்பதை இங்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். இந்த நுளம்புகள் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து ஒரு சில சமூகங்களில் ஆரம்ப காலங்களிலிருந்தே ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு படுத்தப்பட்ட சிறிய உயிரினங்களாகவும் கூட இருந்திருக்கின்றனவாம். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் கூறப்பட்டிருக்கின்ற நாட்டுப்புற கதைகளில் இந்த நுளம்புகள் வந்து துரதிர்ஷ்டத்தை கொண்டு வருபவையாக கருதப்பட்டிருக்கின்றன. நோயை பரப்பும் அவற்றின் திறன் அல்லது அவற்றின் ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பான ஒரு திறன் வந்து குழப்பத்தையும் துன்பத்தையும் குறிப்பதாகத்தான் அவர்கள் அந்த காலத்திலேயே நம்பியிருக்கின்றார்கள். சில பூர்வ கூடிய அமெரிக்க கதைகள் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால், இந்த நுளம்புகளை தீங்கற்ற தந்திரக்காரர்களாக சித்தரித்து மீள்திறனையும் மன உறுதியையும் அவை விளக்குவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வந்து ஆரம்ப கால மனிதர்களிடையே இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்னும் ஒரு சில விடயங்களும் கூட பேசப்படுகின்றது. பண்டைய கிரேக்க மற்றும் ரோமானிய நூல்கள் வந்து சதுப்பு நிலங்களும் மோசமான காற்றும் நோயை உண்டாக்குவதாக குறிப்பிட்டிருக்கின்றனவாம் ஆரம்ப காலத்திலே. எனவே இது வந்து நுளம்புகளால் பரவும் நோய்கள் குறித்த ஆரம்ப கால கோட்பாடுகளுக்கு வித்திட்டது என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த கோட்பாடுகள் வந்து துல்லியமில்லாதவையாக இருந்த போதிலும் கிருமிகளை பற்றி மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே சுகாதார அபாயங்களை குறிப்பதற்காக இந்த சதுப்பு நிலங்கள் ஈரநிலங்கள் போன்றவற்றை வற்று செய்வது போன்ற வழிமுறைகளையும் கூட அந்த காலத்திலேயே அந்த ஒரு புரிதல் தூண்டியிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இயற்கையாக ஒரு சில கிராமப்புற சமூகங்களில் வந்து இந்த கார்லிக் ஸ்ப்ரேஸை பயன்படுத்துவார்களாம் நுளம்புகளை விரட்டுவதற்கு. அது சரியாக வேலை செய்யுமா என்று சொல்லி கேட்டால் அதன் ஒரு பயன்பாடு இருக்கின்றது என்று சொன்னாலும் எஃபெக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும், செயல்திறன் வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலிக்கில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கம்பவுண்ட்ஸ் வந்து மொஸ்கிட்டோஸை விரட்டக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற விஞ்ஞான ரீதியான உண்மை என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே நுளம்புகள் தொடர்பான கவனம் எடுத்தல் அவசியம் என்பதை இன்றைய தினம் வலியுறுத்துகின்றது. 9:31 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100-க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
3: 7965 0707. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் காரிகள் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும்.

0: தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க, அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-2426.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 9:44 இருக்கின்றது. இந்த வேளையில் ஒரு குட்டி கதை, முக்கியமான ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் பகிரப்பட்டிருக்கின்றது. ஒரு குடும்ப தலைவர் இறந்து விடுகின்றாராம். அவருக்கு ஒரு 40 தான் இப்போது ஆக இருக்கின்றது. அவரது மனைவி, 9 மகன், அவன் அந்த இறந்த மனிதரது பெற்றோர்கள் எல்லோருமே இறந்தவரது உடலின் அருகே அமர்ந்து கதறி கதறி அழுது கொண்டிருக்கின்றார்களாம். இந்த குடும்பத்திற்கே குருஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஞானி அப்போது அங்கு வருகின்றார். அந்த ஞானியை கண்டதும் அந்த குடும்பத்தவர்கள் மேலும் பெரிதாக அழ ஆரம்பிக்கின்றார்கள். இறந்தவரின் மனைவி அந்த ஞானியிடம் வந்து சொல்லி கதறுகிறாளாம், குருஜி இவ்வளவு இளம் வயதில் என்னையும் என் மகனையும் நிற்கதியாக விட்டு போய்விட்டாரே, நான் என்ன செய்வேன்? அவர் உயிருடன் வருவார் என்றால் அதற்காக நான் எதுவும் செய்வேன். அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இனி இல்லை என்று சொல்லி அவள் தனது ஆற்றாமையை கூறி அங்கு அழுகின்றாள். குருஜி அவர்கள் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்த முயல்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் மேலும் சோகத்தோடு தங்களது அந்த குரு வந்திருக்கின்றார், அவரிடம் ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் எல்லோருமே கதறி கதறி அழ ஆரம்பிக்கின்றார்களாம். இப்போது அவர் ஒரு முடிவெடுக்கிறார், அதாவது அந்த வந்திருக்கக்கூடிய ஞானி திடீரென்று ஒரு முடிவெடுக்கின்றாராம். என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த குடும்பத்தவர்களிடம் உத்தரவு ஒன்றை போடுகின்றார். சரி, உங்களது சோகம் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பை நான் வழங்குகின்றேன், அதற்காக ஒரு கோப்பை அது நிறைய தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி உத்தரவிடுகின்றார். இப்போது உடனடியாக தண்ணீரும் கோப்பையில் வந்து சேருகின்றது. அந்த கோப்பையை இறந்தவரது உடலின் அருகில் வைத்து ஞானி தானும் அதற்கு அருகிலே அமர்கின்றாராம். அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தவர்களை பார்த்து சொல்லுகின்றார், இறந்தவர் இறந்தவராக ஆகியிருக்கின்றார். இருந்தாலும் அவர் இறந்தமையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் இல்லை என்று சொன்னால் இனி உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கின்றீர்கள். சரி, இந்த நிலையில் அவரை நான் உயிரோடு எழுப்ப முடியும், உயிருடன் திரும்பி அவர் வர வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்ற நிலையில் அவர் இந்த தண்ணீரை அருந்தலாம். இறந்தவர் உயிரோடு திரும்பி வருவார், ஆனால் அதற்கு பதில் அந்த நீரை அருந்தியவர் இறந்து விடுவார் என்று சொல்லியும் கூட ஒரு அதிர்ச்சியான உண்மையை அந்த ஞானி சொல்லுகின்றாராம். இப்போது அந்த குடும்பத்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவர் இறந்தவர் திரும்பி வந்து விடுவார் என்று சொல்லி, ஆனால் இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி அதனோடு சேர்த்தே அந்த ஞானியினால் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தண்ணீரை அருந்தபவர் இறந்து விடுவார் என்று சொல்லி எனவே குடும்பத்தவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கின்றார்கள். ஆனால் யாருமே அந்த நீரை அருந்துவதற்கு முன் வரவில்லை. இந்த நிலையில் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஞானி இறந்தவரது தந்தையை பார்த்து கேட்கின்றாராம், ஐயா நீங்கள் உங்கள் மகனுக்காக உயிரை கொடுக்க மாட்டீர்களா என்று சொல்லி. இப்போது சற்று வயதாக இருந்தாலும் தந்தை சொல்லுகின்றார் தயக்கத்தோடு, நான் இறந்துவிட்டால் எனது மனைவிக்கு ஆதரவு, அவளுக்காக நான் உயிர் வாழ வேண்டுமே என்று சொல்லி அவர் கூறுகின்றாராம். இப்போது இறந்தவரது தாயை ஞானி கேட்கின்றார். இப்போது அந்த தாய் என்ன சொல்லுகின்றாள் என்று சொன்னால், அடுத்த மாதம் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய எனது மகளுக்கு குழந்தை பிறக்கப் போகின்றது, நான் வெளிநாடு செல்ல வேண்டும், நான் இறந்துவிட்டால் அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் யார் என் மகளுக்கு உதவுவது என்று சொல்லி அந்த இறந்தவரது தாய் கேட்கின்றாராம். இப்போது மனைவியிடம் அதே கேள்வியை கேட்டபோது மனைவி என்ன சொல்லுகின்றாள் என்று சொன்னால், நான் இறந்துவிட்டால் எனது மகனை யார் கவனித்து வளர்ப்பது, அவனுக்காக நான் வாழவே வேண்டும் என்று சொல்லி உறுதியாக மனைவியும் சொல்லிவிடுகின்றாள். இப்போது குருஜி அந்த சிறுவனை பார்த்து கேட்கின்றார், குழந்தாய் உன் தந்தைக்காக நீ உயிர் விடுவாயா என்று சொல்லி. உடனே தாய் கோபப்படுகின்றாள், தனது மகனை இழுத்து தன்னோடு அணைத்துக் கொண்டு சொல்லுகின்றாளாம், குருஜி உங்களுக்கு என்ன பைத்தியமா, அவன் ஒரு குழந்தை, இனிமேல் தான் அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகின்றது, அவனை போய் நீங்கள் இப்படி கேட்கலாமா என்று சொல்லி கோபத்தோடு தாய் மறுக்கின்றாள். இப்போது குருஜி சிரித்துவிட்டே சொல்லுகின்றாராம், உங்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு கடமை, பொறுப்பு, வாழ்க்கை இருக்கின்றது என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனாலும் கூட இதுவரைக்கும் நீங்கள் அதை உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. உங்களது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனேதான் உங்களுக்கான அந்த பொறுப்புகள், உங்களுக்கான அந்த கடமைகள் எல்லாமே இருப்பது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. அப்படியானால் இறந்து போயிருக்கின்ற இந்த மனிதருக்கு இங்கு வேலை இல்லை என்பதுதான் அர்த்தமாகின்றது. நீங்களே உங்களது வாழ்க்கையை பார்த்துக் கொள்வதற்கான முடிவுகளை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் என்பதைத்தான் நீங்கள் கூறியிருக்கின்ற அந்த பதிலில் இருந்து நான் உணர்ந்து கொண்டேன். எனவேதான் இயற்கை
அவரது அந்த காலத்தை முடித்துக் கொண்டது. இப்போது இறுதி யாத்திரைக்கான ஏற்பாடுகளை கவனியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஞானி அங்கிருந்து சென்று விடுகின்றார். இது ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம், ஆனால் ஆழமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்களை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. இந்த வாழ்க்கை குறுகியதுதான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காலப்பகுதி வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. உயிர் இருக்கும் வரைதான் அன்பு பாசம் எல்லாமே, அதற்கு பிறகு மிஞ்சுவது மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டுமே. வாழும் வரை புன்னகைக்கும் முகத்தோடு மகிழ்வோடு யாரோடும் அதிக பகமை கொள்ளாமல் வாழ்வதற்கும் நாங்கள் முயற்சித்தல் அவசியம் ஆகின்றது. நாங்கள் தான் எல்லாம், நாங்கள் இல்லை என்று சொன்னால் இவர்கள் என்னாவார்கள் என்று சொல்லி அதிகளவில் நாங்கள் மற்றவர்களுக்காக அவர்களது வாழ்க்கையை தீர்மானிப்பதில், அவர்களது வாழ்க்கையை வடிவமைப்பதில், அவர்களுக்காக வாழ்வதில் நாங்கள் முயற்சிக்கின்றோம். ஆனால் நாங்கள் இல்லை என்று சொன்னாலும் இந்த உலகம் வந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். யாருடைய வாழ்க்கையிலும் கூட பெரியளவிலே மாற்றங்கள் ஏற்பட போவதில்லை. ஒரு சிறிது காலம் தற்காலிகமான பாதிப்புகள் ஒருவரை இழக்கின்ற போது ஏற்படலாம். இருந்தாலும் அவர்கள் அடுத்தடுத்து தங்களது வாழ்க்கையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஓட்டத்தை தொடங்கி தாங்களாகவே ஓடிக்கொண்டுதான் இருக்கப் போகின்றார்கள். எனவே அதிகளவில் மற்றவர்களுக்கு என்று சொல்லி எங்களது வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்து விடாமல் எங்களுக்கான ஒரு சொந்த வாழ்க்கை இருக்கின்றது, அதை நாங்கள் இப்போது வாழ ஆரம்பிக்கின்றோம் என்று சொல்லித்தான் இந்த கதை ஒரு முக்கியமான கேள்வியை எங்கள் முன் எழுப்புகின்றது. எனவே கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை, அதனை நாங்கள் எங்களுக்கென்று பிடித்த விடயங்களை செய்து மன மகிழ்ச்சியோடு எங்களை சூழ இருப்பவர்களோடும் சேர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிப்பதற்கான முயற்சிகளை எடுத்தல் அவசியமாகின்றது என்பதைத்தான் இந்த சிந்தனை கதையின் மூலமாக சொல்லி நிற்கின்றார்கள். 9:50 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஈஸ்ட்பவுண்ட் 403 மேவிசை ஆன்மீத பகுதியில். விபத்தின் காரணமாக ஒரே ஒரு ரைட் லைன் மட்டும் போக்குவரத்துக்கு இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam Tamilil pesa Muhammad Levy 437-477-7960 437-477-7960
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 437-263-2394-416-289-9993.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-216-2121-0462. Some condition apply.
6: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
7: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
8: MJS Gold House.
9: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
8: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
8: MJS Gold House.
9: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
10: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

நேரம் காலை 11:04 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அளிக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை தொடர்ந்து இப்போது ஒரு சில நாட்களாக உயர்ந்து கொண்டே போகின்றது. நேற்று முன்தினம் 3% நேற்று 1% விலை உயர்வை சந்தித்திருந்தது. இன்றைக்கு என்று சொல்லி பார்த்தால் இன்று நள்ளிரவு தாண்டிய பொழுதில் நாளைய தினம் 1% விலை உயர்வு இருக்கும் இன்னமும் என்று சொல்லித்தான் மணிக்கும் 1% விலை குறையும் என்பது தொடர்பாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 1% விலை உயர்ந்திருந்தது. நாளைக்கு 21ஆம் தேதியில் 1% விலை குறையலாம் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. 18 இப்போதைய வெப்பநிலை 18°C நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்று வெப்பநிலை உயர்வு 24 இருக்கும், 26 கூடிய உடனடியாக உணரப்படும். இரவில் 15 இருக்கும் வெப்பநிலை, 14 உணரப்படும். எனவே மெல்லிய குளிர் நீடிக்கின்ற ஒரு இரவு பொழுதாக இன்றைக்கும் கூட இரவு வேளை இருக்கும். சூரிய வெளிச்சத்தையும் முகில் கூட்டங்களையும் சேர்த்து காணலாம். 2 மணிக்கு பிறகு பிரதானமாக வெயில் நிறைந்திருக்க போகின்றது. பிற்பகல் வேளை அதிக வெளிச்சத்தோடு இன்றைக்கு இருக்கும். 8:14 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற வெள்ளி நாளை பொறுத்தளவில் அதுவும் பிரதானமாக வெயிலோடு தான் இருக்கும். 23 வெப்பநிலையாகவும் 26 உணர்லையாகவும் இருக்கப் போகின்றது. வீக்கெண்டில் மீண்டும் வெப்பநிலை சற்று உயர்ந்து 24 இருக்கும். சனிக்கிழமை 30°C உணரப்போகின்றோம். காலை பொழுதில் பிரதானமாக வெயில், மதிய வேளையிலும் வெயில் இருக்கும். மாலை அண்மித்த பொழுதில் தான் மழை தூறல் தொடங்கலாமாம். தண்டஸ்டோம் ஆரம்பிக்கும். 1-3 mm வரைக்கும் மதிய பொழுதிலும், மாலை வேளையில் 5 mm அளவிலான தண்டஸ்டோமும் எதிர்ப்பு கூறப்படுகின்றது. சனிக்கிழமை இரவு வேளையிலும் கூட மெல்லிய மழை இருக்கலாம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 21-24 தான் கூடிய நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். வெளிச்சம் இருக்கும், இருந்தாலும் மழை துருளும் இடையிடையில் வந்து போகக்கூடியதாக இருக்கும். அடுத்த திங்கள் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் அதிகம் காணலாம். மழை துருளுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்கின்றது. 20 தான் வெப்பநிலை, வெறும் 21 தான் கூடிய உணர்வுகளாக உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் திங்கட்கிழமைக்கு எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். 23 வெப்பநிலை, 25 உணரக்கூடியதாக இருக்கும். அடுத்த புதன் 23-27 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் எதிர்வு கூறப்படுகின்றன. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வழியில் ஈஸ்ட் பவுண்ட் 403 அப்ரோச்சிங் மேவிஸ், அந்த பகுதியில் விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக ஒரே ஒரு ரைட் லேன் மட்டும் போக்குவரத்திற்கு திறக்கப்படுகின்றது. இது தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. ஈஸ்ட் பவுண்ட் 403 மேவிஸ் அண்மித்த பகுதியில் தான் ஒரே ஒரு ரைட் லேன் மட்டும் இப்போது போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டு ஏனைய தடங்கள் விபத்தின் காரணமாக மூடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான அறிவித்தல் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றது. ஆகஸ்ட் 22 மற்றும் 23 சனி ஞாயிறு தினங்களில் ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல், பாய் ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஓ வித்தவுட் RX ஹாஃப் ப்ரைஸ். நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ், ஓல் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்பர் டீலில். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். 22ஆம் தேதி சனிக்கிழமை மார்க்கம் அண்ட் எக்லிங்டன் ஆப்டிமார்டில் காலை 10 மணி முதல் 5 மணி வரை. தொடர்புகளுக்கு 416-266-3389. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்க்கமின் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமார்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மெகா சேல். தொடர்புகளுக்கு 416-297-9903.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: கோடையை மேலும் குதூகலமாக்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகமபா ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பெஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ் களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
7: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala? No problem. Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal. Bad Credit Consult Proposal. Bankruptcy Ullavargalum Petrukollamudiyum. Ungal Loan Processing Nei Udanukkudan Email Udaga Update Seyyappadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656. 416-908-5656.
8: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
9: ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று என்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 10:31 ஆகி இருக்கின்றது. முக்கியமான பல விடயங்கள் இன்று அமெரிக்கா மற்றும் கனடா இடையே நடைபெறுகின்ற பேச்சுக்கள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருப்பதை தான் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. கனடா யுஎஸ் ட்ரேட் மினிஸ்டர் டொமினிக் லெப்ளாங் வந்து இன்றைக்கு வாஷிங்டனுக்கு வியாழக்கிழமை காலை வேளை பயணமாகி இருக்கின்றார் என்பதைத்தான் இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. அமெரிக்காவுடனான புதிய தற்காலிக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்ற நிலையிலும் புதிய அந்த சுங்கவரிகளுக்கான இடைநிறுத்தத்தின் அந்த காலக்கெடு வந்து நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலும் தான் கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கீர் அவரை வந்து இன்றைக்கு சந்திக்க இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் லெப்ளாங் அவர்களோடு ட்ரேட் நெகோசியேட்டர் சாரேட் அவரும் கூட பயணமாகின்றாராம். அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸின் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஜெமிசன் கிரீரை சந்திக்க இருக்கின்றார் என்பதும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸில் தான் அந்த சந்திப்பு வந்து இன்று 12:15 நடக்க இருக்கின்றது என்று சொல்லி லெப்ளாங் அவரது ஆஃபீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வெளியிட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் கனடாவின் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அனிதா ஆனந்தும் கூட வாஷிங்டனுக்கு பயணமாக இருக்கின்றாராம். அவர் எதற்காக இப்போது பயணித்திருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால், இன்னும் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையை அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவரோடு இன்று காலையில் அவர் நடத்துகின்றார் என்று சொல்லித்தான் இந்த தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவர்களது இந்த பேச்சுவார்த்தை வந்து கண்டினென்டல் செக்யூரிட்டி மற்றும் வெவ்வேறு குளோபல் ப்ரையாரிட்டிஸ் தொடர்பாக இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களை தான் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து நேரடியாக வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு சில தகவல்களின் அடிப்படையிலே பார்த்தால், இந்த எஃகு மற்றும் அலுமினியம் மற்றும் வாகனங்களுக்கான சுங்கவரிகளை குறைக்கும் பாதையில் கனடா இருக்கின்றது. மேலும் கனடா வந்து புதிய ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் வேளையில் அமெரிக்க மதுபானங்களை மாகாணங்களின் கடைகளில் மீண்டும் இருப்பு வையுங்கள் என்று சொல்லி கனடிய பிரதமர் மாக்ரானி கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி மாகாண முதல்வர்கள் தெரிவித்திருப்பதாகவும் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது ஈரான் அதனோடு வர்த்தக உறவுகளை கொண்டிருக்கின்ற நாடுகள் மீது கடுமையான வரிகளையும் சரி அல்லது ஏனைய கட்டுப்பாடுகளையும் சரி விதிக்கப் போகின்றேன் என்பது தொடர்பான ஒரு கருத்தை வந்து ட்ருத் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அவர் வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து இந்த ட்ருத் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அவர் பல விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார் என்பதையும் இன்றைய செய்திகள் சொல்லுகின்றன. ஈரானுடன் எந்த ஒரு நாடோ அல்லது எந்த ஒரு நிறுவனமோ ஏதாவது ஒரு விதமான ஒரு உறவை கொண்டிருக்குமாக இருந்தால் மிக அதிகமான விளைவுகளை அந்த நிறுவனமோ அந்த நாடோ எதிர்கொள்ள நேரிடும் என்று சொல்லித்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் எந்த ஒரு நாட்டின் பெயரையும் குறிப்பிடவில்லை ஈரான் தவிர என்பது தொடர்பாகவும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரானுடன் அமெரிக்கா செய்து கொண்ட அந்த ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் 60 நாட்கள் நீடிக்கக்கூடிய வகையில் ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் செய்யப்பட்டது. அது கடந்த திங்கட்கிழமை காலாவதியாக இருக்கின்ற நிலையில் இன்னமும் கூட எந்த விதமான சைன் ஆஃப் டிப்ளமேட்டிக் செட்டில்மெண்ட்டும் கூட இந்த போர் தொடர்பாக தென்படவில்லை என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேலதிகமான அச்சுறுத்தலை இப்போது பல நாடுகள் மற்றும் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் மீது விதித்திருப்பதைத்தான் இங்கு காண முடிகின்றது. ஈரான் மீதான ஒரு பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே நேரம் கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே ஈரானுடன் வர்த்தக உறவுகளை பேணக்கூடிய பல்வேறுபட்ட வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் மீது வேவ் ஆஃப் சாங்ஷன்ஸை வந்து அமெரிக்க அதிபர் அறிவித்திருந்தார் என்பதைத்தான் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அமெரிக்கா நடத்துகின்ற தாக்குதல்களுக்கு பிறகும் கூட ஈரான் தொடர்ந்து சரணடைவதற்கு மறு
இருப்பதன் காரணமாக இப்போது வெளிப்படையாகவே இந்த ஈரானுடன் வர்த்தக உறவுகளை அல்லது ஏனைய விதமான உறவுகளை பேணக்கூடிய நிறுவனங்கள், நாடுகள் மற்றும் பல்வேறுபட்ட பேங்க்ஸோ எந்த ஒரு நிறுவனத்தின் மீதும் கூட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றோம் என்பது தொடர்பான வெளிப்படையான ஒரு அச்சுறுத்தலையும் கூட அமெரிக்க அதிபர் வெளியிட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இன்னொரு விடயத்தையும் கூட இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் வந்து ஒரு மிட்டர்ம் எலெக்ஷன் ஒன்றை எதிர்கொள்ளப் போகின்றார். யூஎஸ் மிட்டர்ம் எலெக்ஷன் வந்து நவம்பர் மாதத்திலே நடைபெற இருக்கின்ற நிலையில் ஈரான் மீதான இந்த போர் அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் இடையே ஏற்படுத்தக்கூடிய பெரும் அழுத்தம் வந்து இப்போது அவரது நடவடிக்கைகளில் தென்படுவதாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் நேற்று புதன்கிழமை ட்ருத் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பல விடயங்களை அவர் இந்த தகவல்கள் தொடர்பாக பகிர்ந்திருக்கின்றார். அமெரிக்கா வந்து ஒரு எக்கனாமிக் டீடே ஒன்றை ஈரான் மீது அமலுக்கு கொண்டு வருகின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த நாடு அமெரிக்காவுடன் ஒரு டீல் ஒன்றை, ஒரு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு தவறு இருக்கின்றது என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. எனவே இந்த நிலையில் ஈரானுடன் தொடர்பினை பண்ணக்கூடிய எந்த ஒரு நாடோ அல்லது இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ பிஸ்னஸஸோ ஏர்போர்ட்ஸ் மற்றும் கவர்மெண்ட் அது சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களோ எந்த ஒரு நிறுவனமாகவோ நாடாகவோ இருந்தாலும் கூட ஈரானுக்கான எனி டைப் ஆஃப் லைஃப் லைனே அது வழங்குமாக இருந்தால் ட்ரெமண்டஸ் எக்கனமிக் கன்சீக்வன்சஸே அது சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் அவர் அந்த ஒரு அச்சுறுத்தலை விடுத்திருப்பதையும் காண முடிகின்றது. ஆனால் இந்த பனிஷ்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லி அவர் மேலதிகமான தகவல்கள் எதனையும் இது தொடர்பாக வெளியிடவில்லை என்பது தொடர்பாகவும் இன்றைய இந்த செய்திகள் வெளியிடப்படுகின்றன. 10:28 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: The station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
6: மிடில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
8: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
8: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
8: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67 Markham,
8: 416-461-6401.
9: Ideal Dreams Entertainment and Maja Varangam, Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort Toronto will டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரி டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
10: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHCOntario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
11: பாட்டுக்கொரு பண்பலை, East FM 102.7.

இது என்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:42 இருக்கின்றது. முக்கியமான ஒரு செய்தியை தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். கனடாவில் சாஸ்கச்சுவான் அங்கிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒன்று இப்போது ஹைட்ரஜனை வந்து ட்ரில் பண்ணுகின்றதாம். நிலத்தில் இருந்து அதற்கான ஆரம்ப திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் என்ன ஒரு மாற்றம், ஹைட்ரஜனையின் எடுக்கிறார்கள், அது எங்கிருந்து இப்போது கிடைக்கப் போகின்றது என்பது தொடர்பான பல விடயங்களை தான் இந்த பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வழக்கமாக இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை குறைப்பதற்கு பல்வேறுபட்ட துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த ஒரு ஜீரோ எமிஷன் தொடர்பான ஒரு நகர்விற்கு ஹைட்ரஜன் வந்து மிக மிக அவசியமான ஒரு வாயுவாக மாறியிருக்கின்றது. ஆனாலும் அந்த ஹைட்ரஜனை நாங்கள் எடுப்பதற்கு இதுவரைக்கும் இந்த ஃபொசல் ஃபியூவலை தான் எரிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதிலிருந்து தான் அந்த கமர்ஷியல் ஸ்கேலில் ஹைட்ரஜன் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற நிலையில் அந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டிலும் கூட அதிக அளவிலான CO2 வெளியிடப்படுகின்ற அந்த சூழ்நிலையில் அந்த ஹைட்ரஜனை வந்து நேரடியாக இயற்கையாக நிலத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்ட திட்டமாகத்தான் அது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் வந்து அது தொடர்பான தகவல்களை பகிர்ந்திருந்தது ரெஜினா பேஸ்ட் மேக்ஸ் பவர் மைனிங் வந்து தாங்கள் இப்போது ஒரு அண்டர் கிரவுண்ட் ராக் ஃபார்மேஷன் ஒன்றிலிருந்து இந்த ஹைட்ரஜனை ட்ரில் பண்ணுவதற்கு தொடங்கி இருக்கின்றோம் சொல்லி தான் அந்த நிறுவனம் வந்து அறிவித்திருந்தது. அது எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தால் சதர்ன் சாஸ்கச்சுவான், அங்கே இருக்கக்கூடிய லோசன் கம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பாறை படிவங்களிலிருந்து தான் அந்த ஹைட்ரஜனை அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கை

நிறுவனம் இப்போது ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த கம்பெனி என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், இது வந்து உலகத்தின் மிகப்பெரிய உலகத்தின் முதல் பெரிய அளவிலான வர்த்தக இயற்கை ஹைட்ரஜன் அமைப்பாகவும் கூட காணப்படுகின்றது என்று சொல்லித்தான் அந்த நிறுவனம் சொல்லி இருக்கின்றது. த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் நேச்சுரல் ஹைட்ரஜன் சிஸ்டமாகத்தான் அது இருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த நிறுவனம் அந்த ஒரு திட்டம் தொடர்பாக அறிவித்திருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. ஹைட்ரஜன் வந்து இப்போது பெரும்பாலும் இங்கு எந்த துறைகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால், அம்மோனியா அதனை தயாரிப்பதற்கும், பெட்ரோலியத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசலாக சுத்திகரித்து பெறுவதற்கும், மேலும் இந்த கார்பன் வெளியேற்றம் குறைந்திருக்கக்கூடிய எரிசக்தி ஆதாரங்களை நோக்கி நகர்வதற்கும் ஹைட்ரஜன் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு மூலக்கூறு என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் அந்த மூலக்கூறை பெறுவதற்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்ததான ஒரு புதிய வழியை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே அந்த நிலையில்தான் இயற்கையாக கிடைக்கக்கூடும் ஹைட்ரஜன் வந்து எங்களுக்கு பாதுகாப்பான, அதிக ஆபத்தில்லாத ஒரு ஹைட்ரஜனாகவும் கூட கிடைக்கப் போகின்றது என்பதைத்தான் இந்த நிறுவனத்தின் தலைவர் சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஹைட்ரஜன் ஒரு வாயு என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே நேரம் அது வந்து எரியக்கூடிய ஒரு ஃபியூலாகவும் கூட காணப்படுகின்றது. அதை தாண்டி இந்த ஃபியூல் செல்ஸுக்குள்ளே அதனை செலுத்துகின்ற போது அதனால் எலக்ட்ரிசிட்டியையும் கூட உற்பத்தி செய்ய முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் என்ன மாதிரியான பை ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிவரும் என்று சொல்லி பார்த்தால், துணை விளைபொருள் என்று சொல்லி பார்த்தால், வெறும் ஒரு நீர் மட்டும்தானாம் அதிலிருந்து வெளியிடப்படுகின்றது. இனிய ஆபத்தான கேசஸ் எதுவுமே வெளியிடப்படுவதில்லை என்பது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு விடயம். எந்த விதமான கிரீன் ஹவுஸ் கேஸும் கூட இந்த மாதிரியான செயற்பாடுகளில் வெளியிடப்படாது, வெறும் நீர் மட்டும்தானாம் வெளியிடப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த போக்குவரத்து மற்றும் இந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷன் போன்ற கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கின்றமை கடினமாக இருக்கின்ற துறைகளில் இருந்து வெளியாகும் புகையின் அளவை குறைப்பதற்கு இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் மூலமாகவோ அல்லது மிகச்சிறந்த எரிபொருளாகவோ இப்போது அதிக கவனம் பெறுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அம்மோனியா மற்றும் மெத்தனோல், ரிஃபைனிங் பெட்ரோலியம் போன்றவற்றை உருவாக்குவதற்கான ஒரு மிக முக்கியமான கெமிக்கல் இன்கிரீடியண்டாகவும் கூட அது காணப்படுகின்ற நிலையில், இதுவரைக்கும் ஃபொசில் ஃபியூவலை எரித்துத்தான் அந்த ஹைட்ரஜனை நாங்கள் அதிகம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். 2026 இந்த ஆண்டின் குளோபல் ஹைட்ரஜன் ரிவ்யூவை இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வெளியிட்ட போது, அதில் இந்த ஹைட்ரஜனை நாங்கள் உற்பத்தி செய்கின்ற போது வெளியிடப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடின் அளவுகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் விற்பனைக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனில் ஏறக்குறைய எல்லாமே, அதாவது 80% மேல் கிரே ஹைட்ரஜன் என்று சொல்லித்தானாம் அழைக்கப்படுகின்றது. இந்த மாதிரியான கிரே ஹைட்ரஜன் எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால், ஃபொசில் ஃபியூவலை எரிப்பதன் மூலமாகத்தான் இந்த கிரே ஹைட்ரஜன் உருவாக்கப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரி கிரே ஹைட்ரஜன் உருவாக்கப்படுகின்ற போது அதன் மூலமாக, அந்த ப்ராசஸின் மூலமாக கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து வெளியிடப்படுமாம். 2025 மட்டும் இந்த கிரே ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வதற்கு 1000 megatons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்பட்டது என்பதைத்தான் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி சொல்லியிருக்கின்றது அதன் ரிப்போர்ட்டில். இது வந்து பிரான்ஸ் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகளின் ஒட்டுமொத்த எமிஷனிலும் பார்க்க அதிகமான அளவு என்பது அதன் தீவிரமான ஆபத்தை குறிக்கக்கூடிய வகையிலும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி நாங்கள் வந்து கிரீன் ஹைட்ரஜன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்டு குறைந்த அளவு மாசுக்களை உருவாக்கக்கூடிய அந்த பசுமை ஹைட்ரஜனை இன்னும் ஒரு செயல்முறையின் மூலமும் கூட நாங்கள் தயாரிக்கலாமாம். அது என்ன செயல்முறை என்று சொல்லி பார்த்தால், மின் பகுப்பாய்வு அல்லது மின்னாட்பகுப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செயல்முறையாகத்தான் அதில் அந்த செயல்முறையின் மூலமாக அந்த கிரீன் ஹைட்ரஜன் வந்து உருவாக்கப்படுகின்றதாம். ஆனால் அடுத்த வகையான அந்த ஒரு இயற்கையான ஹைட்ரஜன் என்று சொல்லி பார்த்தால் அது ஒயிட் ஹைட்ரஜன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அதுதான் நிலத்திற்கு கீழே ஏதாவது ஒரு இடத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதை வந்து எனர்ஜி இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸின்
மூலமாக உருவாக்க தேவையில்லை. அதிக ஆற்றல் தேவைப்படக்கூடிய தொழில்முறை செயன்முறைகளின் மூலமாக அதனை உற்பத்தி செய்ய தேவையில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதை வந்து நிலத்தடி படிவங்களில் இருந்து விடுவித்து அதை நாங்கள் சேகரித்தால் மட்டுமே போதுமானது. எனவே இதன் விளைவாக ஒப்பீட்டளவில்தான் குறைந்த அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து இந்த செயன்முறையில் வெளியிடப்படும் என்பதைத்தான் இங்கு இந்த விபரங்களாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்போதே இந்த லோசன் கம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துல தான் அந்த கிரீன் ஹவுஸ் மணிக்கோ அந்த ஹைட்ரஜனை வந்து ட்ரில் பண்ணி எடுக்கப் போகின்றார்கள். எனவே அந்த இடத்தில் வந்து இயற்கை எரிவாயு மற்றும் ஹீலியம் ஆகியவற்றை பிரித்தெடுக்க பயன்படுத்தப்படும் இப்போதைய உபகரணங்கள் மற்றும் ஒரு சில தொழில்நுட்பங்கள் அதில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் போன்றவர்கள் தான் அங்கு இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இது வந்து இந்த மாதிரி இந்த ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்படுகின்ற போது விலை குறைவாகவும் கூட அதனை விற்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் என்று சொல்லித்தான் இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எப்படி இயற்கையான அந்த ப்ராசஸில் வந்து ஹைட்ரஜன் உருவாகுகின்றது என்று சொல்லி நாங்கள் கேட்டோம் என்று சொன்னால், நிலத்துக்கு அடியில் அதிக வெப்பநிலை நிலவும். எனவே அந்த அதிகமான வெப்பநிலையில் இந்த அயன் வந்து அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய பாறைகளோடு ஆக்சிஜன் வந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்றை செய்கின்ற போது அந்த ஹைட்ரஜன் அங்கு உருவாக்கப்படுகின்றதாம். இந்த செயற்முறையை வந்து செர்பன்டைனைசேஷன் என்று சொல்லி அழைப்பார்கள். எனவே இந்த மாதிரியான ஒரு செயற்முறையின் போதும் கூட ஹைட்ரஜன் வெளியிடப்படுகின்றதாம். எனவே இதை வந்து ஒரு சில பாறைகளை ட்ரில் பண்ணி எடுத்து உறுதிப்படுத்தி இருந்தார்கள் அந்த செயற்பாடு அங்கு நடக்கின்றது என்று சொல்லி. அதை தாண்டி இன்னும் ஒரு செயற்முறையின் போதும் கூட இயற்கையாக ஹைட்ரஜன் உருவாகின்றதாம். நிலத்தில் இருக்கக்கூடிய யுரேனியம் மற்றும் தோரியம் அவற்றின் அந்த கதிரியக்க சிதைவு நிலத்தடி நீரை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக பிரிக்கும் துகள்களை உருவாக்குகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அப்போதும் கூட ஹைட்ரஜன் உருவாக்குகின்றது. எனவே அந்த மாதிரியான அந்த ஹைட்ரஜனை வந்து நாங்கள் சிறைப்பிடித்து அதனை வெவ்வேறு தேவைகளுக்காக கூட பயன்படுத்தலாம் என்று சொல்லித்தான் கூறப்படுகின்றது. இப்படி ஒரு ஹைட்ரஜன் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு தற்செயலான ஒரு சம்பவத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 1987 மாலியில் நீருக்காக ஒரு இடத்தை வந்து ட்ரில் பண்ணினார்களாம், நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக. அப்போது அந்த கிணற்றுக்கு வந்து ஆக்சிடென்ட்லி வந்து தீ வைக்கப்பட்ட போதுதான் அது தொடர்ந்து எரிய தொடங்கியது. எனவே அந்த கிணற்றிலிருந்து வெளிவரக்கூடிய வாயு ஹைட்ரஜனாக இருப்பதும் கூட அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில்தான் அது பின்னர் உலகத்தின் முதல் மற்றும் ஒரே மேம்படுத்தப்பட்ட இயற்கை ஹைட்ரஜன் தளமாக மாறியிருந்தது. அதன் பின்பு அது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு நேச்சுரல் ஹைட்ரஜனை கண்டுபிடிப்பதற்கு உலகம் வந்து பெரும் ஆர்வத்தை காட்ட தொடங்கியதாம். கனடாவிலே பார்க்கின்ற போது சாஸ்கச்வான், நோதர்ன் ஆன்டாரியோ, குபெக், நோவஸ்கோஷியா போன்ற இடங்களிலெல்லாம் இந்த மாதிரி இயற்கையாக உருவாகக்கூடிய ஹைட்ரஜன் நிறைந்திருக்கின்றமை இப்போது கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான பல்வேறுபட்ட தொழில்முறை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதன் ஒரு முதல் முயற்சியாகத்தான் இப்போது இந்த சதர்ன் சாஸ்கச்வானில் லோசன் கம்ப்ளெக்ஸில் அந்த ஹைட்ரஜனை ட்ரில் பண்ணி எடுப்பதற்கான ஒரு பெரிய திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றதாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 10:52 ஆகியிருக்கின்றது.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: Your favorite music on your favorite station. 102.7.

நேரம் காலை 11:05 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது, நாளைக்கு 1% குறையலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு 1% விலை உயர்ந்திருந்தது, நாளைக்கு 1% விலை குறைவு இப்போது எதிர்ப்பு கூறப்படுகின்றது. 19 இப்போதைய ஒப்புநிலை, 20 நாங்கள் உணர்கின்றோம். முகில் இருக்கின்றது, சூரிய வெளிச்சமும் இடையிடையே தென்படுகின்றது. 2 மணிக்கு பிறகு முகில் குறைந்து பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கின்ற நிலைமை எதிர்பார்க்கப்படுகின்றது. 8:14 இன்று சூரிய அஸ்தமனம் நடக்கும். 24 கூடிய வெப்பநிலையாகவும் 26 கூடிய உணர்நிலையாகவும் என்று இருக்கும். இரவு பொழுதில் 15-14 தான் உணரப்போகின்றோம். எனவே இரவில் மெல்லியொரு குளிர்மையான நிலைமை மீண்டும் இன்றைக்கும் வரப்போகின்றது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில், 23 வெப்பநிலை, 26 வரை உணரப்போகின்றோம். வீக்கெண்டை பொறுத்தளவில் மழை சற்று அதிகம் இருக்கலாம். சனிக்கிழமை காலையில் பிரதானமாக வெயில், மதியத்திலும் வெயில் இருக்கும். மாலை அண்மித்த பொழுதில்தான் மழை தூர தொடங்கலாம். 1 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை இருக்கலாம் மதிய பொழுதில். மாலையில் 5 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியங்கள் சனிக்கிழமை சொல்லப்படுகின்றன. இரவிலும் தூறல் தொடரும். 24 வெப்பநிலை, 30 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 21-24 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் இருக்கும், மெல்லிய மழைக்கான சாத்தியங்களும் தொடர்ந்து சொல்லப்படுகின்றன. நாளைக்கு மணிக்கும் திங்கட்கிழமை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வெயில் நிறைந்திருக்கும். 20 வெப்பநிலையாகவும் 21 உணர்நிலையாகவும் இருக்கும். சற்று குறைவான ஒரு வெப்பநிலை உணர்நிலையோடு தான் அடுத்த வாரத்தின் ஆரம்பம் இருக்கலாம் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. திங்கட்கிழமை வந்து மெல்லிய மழையையும் தூறலாம். செவ்வாய்க்கிழமை வெளிச்சம் முகிலும் அணிந்திருக்கும். 23 வெப்பநிலை, 25 உணரப்போகின்றோம். அடுத்த புதன் 23-27 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கப் போகின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்படுகின்றன. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் இன்றைக்கு இன்னொரு செய்தியை பார்த்தோம் என்று சொன்னால், பிரின்ஸ் ஹரி மற்றும் அவரது மனைவி மேகன் மார்க்கல் ஆகியோர் அமெரிக்காவிலிருந்து மீண்டும் இந்த மாதத்தில் நிரந்தரமாகவே பிரிட்டனுக்கு குடிபெயர்கின்றார்கள் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களது அந்த ராயல் டியூட்டிஸை அவர்கள் குவிட் பண்ணி ஒரு 6 வருட காலத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் இங்கிலாந்துக்கு திரும்புகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த தம்பதிகள் வந்து அமெரிக்காவிலிருந்து லண்டனுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு தனியார் வீட்டுக்கு தானாம் குடிபெயரப் போகின்றார்கள். அரச குடும்பம் சாராத ஒரு வீடாகவும் கூட அது இருக்கப் போகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். நான் ராயல் ரெசிடென்ஸ் அவுட்சைட் ஆஃப் லண்டனில் தான் அவர்கள் வந்து இனி வாழப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஹரி மற்றும் மேகன் ஆகியோர் கலிபோர்னியா மோன்டெசிரோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தங்களது வீட்டையும், போர்ச்சுகலில் இருக்கக்கூடிய அவர்களது அந்த வெக்கேஷன் ப்ராப்பர்ட்டியையும் தொடர்ந்து பேண இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த தம்பதியின் குழந்தைகளாக இருக்கக்கூடிய 7 வயதான பிரின்ஸ் ஆர்ச்சி மற்றும் 5-year-old பிரின்சஸ் லிலிபட் ஆகிய 2 பேரும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தொடக்கம் ஒரு பிரிட்டிஷ் ஸ்கூல் ஒன்றில் சேர்வதற்கான என்ரோல்மெண்ட் வந்து இப்போது செய்யப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களையும் இன்று காண முடிகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கிங் சார்ல்ஸ் 3 அவர்களுக்கு இந்த ஒரு இடமாற்றம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டது என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் ஹரி மற்றும் மேகன் ஆகிய 2 பேருமே மீண்டும் தங்களது அந்த ராயல் டியூட்டிஸை பொறுப்பேற்றுக் கொள்ள இருப்பதற்கான திட்டம் எதுவும் இல்லை என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய இந்த தகவல்கள் அவர்களது அந்த ஒரு நிரந்தர இடமாற்றம் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. 11:09 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வியாழக்கிழமையின் காலை வேளையில்

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Markham and Matt Nicholson, the pill, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4040 4446-4040.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நானும் இந்த உருகன் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். 11:24 ஆகி இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வேளையில் சமர் இந்த காலப்பகுதியை நாங்கள் கொஞ்சம் நிறைவு செய்திருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லலாம். இன்னும் ஒரு மாதம் மீதம் இருக்கின்றது. உத்தியோகபூர்வமாக நாங்கள் ஃபால் சீசனுக்குள்ளே நூலைவதற்கு இந்த நிலையில் வெளிப்புறத்தில் வந்து இப்போதே மாற்றங்கள் தென்பட தொடங்கி இருக்கின்றன. இதை நாங்களும் உணர்கின்றோம். காலை பொழுது மாலை பொழுது போன்ற நேரங்களில் வந்து வெப்பநிலை ஒரு குறைந்து மெல்லி ஒரு குளிர்மையான நிலை தோன்ற தொடங்கி இருக்கின்றது. அதே நேரம் இந்த முறை இன்னும் ஒரு அவதானிப்பையும் கூட சுற்றுச்சூழலியல் வல்லுநர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த மேப்பிள் ட்ரீஸ் போன்றவை அல்லது சுற்றுச்சூழலில் இங்கு வாழக்கூடிய கனடாவுக்கு சொந்தமான பூர்வீகமான அந்த மரங்கள் கொஞ்சம் விரைவாகவே தங்களது இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்க்க தொடங்குகின்றன என்று சொல்லியும் கூட அவர்கள் ஒரு அவதானிப்பை கடந்த வாரங்களில் வெளியிட்டிருந்தார்கள். இப்போது இந்த விடயம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு டிசீஸ் தொடர்பாகவும் இங்கு எச்சரிக்கையான தகவல் ஒன்றைத்தான் பகிர்ந்திருக்கின்றார்கள். மிக விரைவாகவே பரவக்கூடிய ஒரு ஃபங்கல் டிசீஸ் ஒன்று கனடாவில் இருக்கக்கூடிய ஓக் மரங்களை அதிலும் ஒன்டாரியோவின் ட்ரீஸை பாதிக்கக்கூடிய ஆபத்தை நாங்கள் இப்போது சந்திக்க தொடங்கி இருக்கின்றோம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஓக் வில்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங் ஃபங்கல் டிசீஸ் சதர்ன் ஒன்டாரியோவில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றதை இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இது வந்து ஓக் வாடல் நோய் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஒரு இன்வேசிவ் டிசீஸாகவும் கூட இருக்கின்றது. மரங்களுக்கு தொற்றக்கூடிய மிக விரைவாக பரவக்கூடிய ஒரு நோயாகவும் கூட இது இருக்குமா. கனடாவில் முதல் தடவையாக ஒன்டாரியோவில் இருக்கக்கூடிய ஸ்பிரிங் வாட்டர் மற்றும் நயாகரா ரீஜனில் இந்த ஓக்வில் நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இந்த தகவல்களை இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் கனடாவில் இந்த மாதிரியான அந்த ஃபங்கல் டிசீஸ் கண்டறியப்படுவது இதுதான் முதல் தடவை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பிரதானமாக வந்து ரெட் ஓக் ட்ரீஸைத்தான் நாம் இது அதிகம் பாதிக்கின்றது என்பதைத்தான் இந்த டிசீஸ் தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ரெட் ஓக் ட்ரீயை வந்து அது பாதிக்குமாக இருந்தால், அந்த தொற்று ஏற்படுமாக இருந்தால், வெறும் ஒரு சிங்கிள் க்ரோயிங் சீசனுக்குள் அந்த இன்ஃபெக்டட் ட்ரீஸ் வந்து முழுமையாகவே உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பு அங்கு ஏற்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரெட் ஓக் வந்து இந்த தொற்று ஏற்படுகின்ற போது ஒரு சில வாரங்களுக்குள்ளாகவோ அல்லது அந்த சீசன் முடிவடைவதற்கு முன்பாகவோ அந்த மரம் பட்டு போகலாம் என்பதை நேச்சுரல் ரிசோர்சஸ் கனடா அதன் ரிசர்ச் சயின்டிஸ்டும் கூட உறுதிப்படுத்தியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நோய் எப்படி வருகின்றது என்று சொன்னால், அந்த மரத்தின் பட்டைகளுக்கு கீழ் அந்த ஃபங்கல் குரோத் ஏற்படுகின்ற போது தானாம் இந்த நோய் வந்து அந்த மரத்தை தாக்க தொடங்குகின்றது. இந்த மாதிரியான அந்த பூஞ்சை தொற்று மர பட்டைகளுக்கு கீழ் தோன்றுகின்ற போது அந்த மரப்பட்டைகள் வந்து வெடிக்க தொடங்கும். எனவே அந்த மரத்தின் தண்டுகளில் அந்த பட்டைகள் வெடித்து அங்கு இடைவெளிகள் உருவாகுகின்ற போது சாப் பீட்டில்ஸ் மாதிரியான வண்டுகளை அது ஈர்க்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். சாறு அவற்றை உண்ணக்கூடிய அந்த சாப் பீட்டில்ஸ் போன்றவை அந்த மரப்பட்டைகளுக்குள் வளரத் தொடங்குமாம். எனவே இந்த நிலையில் அந்த மரங்கள் மேலதிகமாக அரிக்கப்பட்டு அது பெரும் பாதிப்பை அந்த மரத்திற்கு ஏற்படுத்தி விடுகின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இது வந்து அந்த டிசீஸ் டிரான்ஸ்மிஷனுக்கும் கூட அதிகம் வழிவகுக்கின்றது. அந்த வண்டுகளின் மூலமாக நோய் ஏனைய மரங்களுக்கும் கூட பரவலாம் என்பது தொடர்பாகத்தான் இப்போது இந்த ஓக்வில்ட் நோய் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாடத் தொடங்குமாம். அந்த இலைகளை நாங்கள் காண்கின்ற போதும் கூட அந்த அடையாளங்களை தெரிந்து கொள்ள முடியும். இலைகளின் அந்த ஓரங்களிலிருந்து உள்நோக்கி பரவக்கூடிய ஒரு பழுப்பு நிறமும் கூட தோன்ற தொடங்குமாம். அது வளர்கின்ற அந்த பருவத்திலேயே அது முட்கூட்டியே உதிர்ந்துவிடக்கூடிய இலைகளையும் அந்த மரங்கள் கொண்டிருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த விவரங்களை இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒன்டாரியோவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் தங்களது அந்த ரெட் ஓக் மரங்களில் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கின்றதா என்று சொல்லி கவனியுங்கள் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு சொன்னால், இந்த ஓக் மர வாடல் நோய் மனிதர்களுக்கு எந்த நேரடியான அச்சுறுத்தலை ஏற்படுத்தா விட்டாலும் கூட அதன் மூலமாக ஏற்படக்கூடிய
சூழலியல் மற்றும் பொருளாதார விளைவுகள் வந்து மனிதர்களை தாக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஈக்கோலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் கான்சிக்வன்சஸை நாங்கள் இந்த தொற்று நோயின் மூலமாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்குமா. பல்வேறுபட்ட சுற்றுச்சூழலில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து இந்த ஓக் மாதிரியான மரங்களில் உருவாகக்கூடிய அந்த ஏகோன்ஸை அதிகம் உணவாக உட்கொள்ளுகின்றன. அவற்றுக்கான அந்த உணவு கிடைக்காமல் போகலாம். இது சுற்றுச்சூழலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் கூட இருக்கும். அதை தாண்டி இந்த ஃபர்னிச்சர் மற்றும் ஃப்ளோரிங் போன்றவற்றுக்கு இந்த ஓக் ட்ரீஸ் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே அந்த தொற்றுக்கள் ஏற்பட்டு மரங்கள் அழிவடைகின்ற போது அந்த வுட் வந்து அதிக விலை உயர்வை சந்திக்க நேரிடும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த தொற்றுக்கு உள்ளான அந்த மரக்கிளைகளோடு நீங்கள் தற்செயலாக தொடர்பு கொண்டீர்களாக இருந்தால் உங்களது ஆடைகள் மற்றும் நீங்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் போன்றவற்றை சரியாக நீங்கள் சுத்தம் செய்வது அவசியம் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு அந்த மரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் அவதானித்தீர்களாக இருந்தால் உடனடியாக கனேடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிக்கு அறிவியுங்கள் என்று சொல்லியும் அந்த ஓக்வெல் ட்ரீ அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 11:30 நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகமபா ஜீவன் ஆகியோர் கனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2,000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 437-860-7002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
8: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:43 ஆகி இருக்கின்றது. போக்குவரத்துத்துறை, வாகன போக்குவரத்துத்துறைன்னு சொல்லி பார்த்தால், எப்போது இந்த ஃபொசல் ஃபியூலினால் இயக்கப்படக்கூடிய அந்த கார்களில், வாகனங்களில் இருந்து நாங்கள் சற்று மாற்றங்களை சாத்தியமாக்கிக் கொண்டிருக்கின்றோம். எலக்ட்ரிக் பவர்டு வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகம் உலகத்தில் பயன்படுத்தப்பட தொடங்கியிருக்கின்ற நிலையில், விமானங்களிலும் அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான மாற்றங்களும் ஆரம்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்றின் தொடக்கம் தொடர்பாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தின் மிகப்பெரிய மின்சார பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய ஒரு விமானத்தின் முதலாவது சோதனை பரப்பு August 12 நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பிளாட்ஸ்பர்க் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் பேட்டரி பவர்ட் ஏர்கிராஃப்ட், அதன் மேட் இன் ஃபிளைட் தான் கடந்த August 12 சாத்தியமாக இருக்கின்றது. இந்த டெஸ்ட் ஃபிளைட்டுக்காக கன்சியூம் பண்ணப்பட்ட அந்த எனர்ஜி வந்து வெறும் ஒரு 5 அமெரிக்க

அமெரிக்கன் டாலர்களை மட்டுமே செலவாக கொண்டிருந்தது என்பது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஆச்சரியம் தரத்தக்க தகவலாகவும் கூட பகிரப்பட்டிருப்பதை தான் இங்கு சொல்லலாம். மின்சார வாகனங்கள் பிரபலமாக இருப்பதன் காரணமாக இனி விமான பயணமும் கூட சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் ஒரு தொடக்க கட்டமாகத்தான் இப்போதே இந்த டெஸ்ட் பிளைட் வந்து பார்க்கப்படுகின்றது. ஹார்ட் ஏரோஸ்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் அதன் X-1 டெமன்ஸ்ட்ரேட்டர் ஏர்கிராப்டை தான் இந்த சோதனை பரப்பில் கடந்த August 12 புதன்கிழமை பயன்படுத்தி இருந்தது. இந்த விமானம் வந்து எலக்ட்ரிக் பேட்டரிஸை கொண்டிருந்தது. அதே நேரம் இந்த மாதிரி மின்சார பேட்டரிஸை கொண்டிருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஜெட்டாகவும் கூட அது உருவாக்கப்பட்டிருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில்தான் அந்த பெரிய விமானம் அந்த எலக்ட்ரிக் பேட்டரிஸோடு பிளாட்ஸ்பர்க் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நியூயார்க்கில் இருக்கின்றது அதிலிருந்து அதன் டெஸ்ட் ஃப்ளைட்டை ஆரம்பித்திருந்ததாம். 27 நிமிடங்கள் அந்த ஃப்ளைட் வந்து நீடித்திருந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த விமானம் வந்து 1100 அடிகள் உயரத்திற்கு நிலத்தின் மேற்பரப்பிலிருந்து பறந்திருக்கின்றது என்பதையும் ஹார்ட் ஏரோஸ்பேஸ் அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னி என்பதைத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த ஒரு பறப்பின் போது அந்த விமானத்தின் எல்லா எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டமும் 1 மெகாவாட் ஆஃப் பவரை வழங்கியிருந்தது என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த சக்தி அங்கு கன்சியூம் பண்ணப்பட்ட நிலையில் வெறும் ஒரு $5 மட்டுமே அதற்கு செலவாகி இருந்தது என்பது இன்னும் ஒரு மிக ஆச்சரியமான விடயமாகவும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த X-1 என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விமானத்தின் முதல் பயணத்தின் மூலம் ஒரு வர்த்தக பயணிகள் விமானத்தின் மின்சார பறத்தலை வந்து அது ஆரம்பித்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கமர்ஷியல் ஏர்லைனர் அதையும் கூட இந்த மின்சாரத்தினால் இயக்கக்கூடிய சாத்தியங்கள் இனி இருக்கின்றன என்பதைத்தான் இந்த ஒரு சோதனை விமான பறப்பு வெற்றிகரமாக அமைந்தமே காட்டியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி மின்சார வர்த்தக விமானங்கள் பறத்தலுக்கு வருகின்ற போது மிகப்பெரிய மாற்றம் உலகளவிலே சாத்தியமாகும். அதில் அதிக நன்மை பெறப்போகின்றவர்கள் பயணிகளாகத்தான் இருப்பார்கள். பயணச்செலவு வந்து அதிகம் குறைக்கக்கூடிய ஆற்றலைத்தான் இந்த ஒரு மாற்றம் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அடிக்கடி நாங்கள் பறக்க முடியும். அதிக செலவில்லாத ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஜேர்னியாகவும் கூட அது அமையக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த X-1 பிளேன் என்று சொல்லி பார்த்தால் அதன் நீளம் வந்து 106 அடிகளாக இருந்திருக்கின்றது. 32.3 மீட்டர்ஸ் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதன் நிறம் அந்த நோஸ் டு டெயில் என்று சொல்லி பார்க்கின்ற போது 76 அடிகள் 23.1 மீட்டர்ஸ் நீளமானதாகவும் கூட அந்த விமானம் உருவாக்கப்பட்டிருந்ததாம். டேக் ஆஃபின் போது அதன் எடை வந்து 25,000 பவுன்ஸிலும் அதிகமாக இருந்தது என்று சொல்லியும் அந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. வணிக விமான நிறுவனங்களின் செயற்பாடுகளுக்கு நிகரான அளவில் முற்றிலும் மின்சாரத்தில் இயங்கும் விமான பயணத்தை செய்து காட்டுவதுதான் இந்த பயணத்தின் நோக்கம் என்று சொல்லியும் கூட அந்த நிறுவனம் வந்து இப்போது அறிவித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஏவியேஷனுக்கான இந்த எனர்ஜி டிரான்சிஷன் என்று சொல்லி பார்த்தால் இன்னும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தேவைப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிஸில் இருந்து சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட மாற்றங்கள் புதிய ஏர்கிராஃப்ட் டெக்னாலஜிஸ் போன்றவை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஆனால் அதன் ஒரு ஆரம்பமாக இந்த ஒரு சோதனை பரப்பு வெற்றிகரமாக அமைந்தமை இருக்கும் என்பது தொடர்பான மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்படுகின்றது. 11:48

பதினொரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடமாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளை நிறைவு போதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. முகில் இருக்கின்றது, சூரிய வெளிச்சமும் இணைந்திருக்கின்றது. 20 வெப்பநிலை, 22 டிகிரி செல்சியஸ் இப்போது நாங்கள் உணர்கின்றோம். இன்னும் சற்று வெப்பநிலை உயர்ந்து 24 இருக்கும். 27 கூடிய உணர்லையாக இன்று உணரப்படும். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கின்ற பகற்பொழுது எதிர்பார்க்கலாம். அதுவும் 2 மணிக்கு பிறகு முகில் குறைந்து வெளிச்சம் அதிகரித்த நிலைமை இருக்கும். 8:14 சூரியன் அஸ்தமிக்கும் இன்றைய தினம் என்பதையும் இன்றைய தினம் தொடர்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எரிபொருள் விலை இன்றைக்கு 1% அதிகரித்திருந்தது, ஆனால் நாளைக்கு அதே 1% குறையப் போகின்றமை தொடர்பாகவும் தகவல்கள் பகிரப்படுகின்றன. இதுவரை நேரமும் வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்தமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332 3-2-2-9-8-9. Some conditions may apply.
3: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipal, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வலையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 20 2026 வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்றே நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் 3 மணி வரை கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கு ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்றே ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மொழி ஆப் ஸ்டோர்லையும் பார்க்கலாம். இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு போனீங்கன்னா நேரடியாக நிகழ்ச்சிகளையும் கேட்டு மொழிலாம். அதே வேளையில் எங்களுடைய ஆப்பையும் இலக்குவாகவே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதன் மூலம். அதேபோன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சரி, இந்த வேளையில் வெளியே வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 25 டிகிரியாக உயர இருக்கின்றது. நாளையும் அதிகூடிய வெப்பநிலை கிட்டத்தட்ட அதே அளவுதான், 24 இருக்கப் போகின்றது. இரண்டு நாட்களிலும் முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் தான் நிறைந்திருக்கப் போகின்றன. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு குட்டி சந்தோஷம், என்னென்ன தொடர்ச்சியாக கொஞ்சம் அதிகரித்து வந்தது. ஆனால் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் ஒன்னே கண்ணி கண்டு தான் குறைய இருக்கின்றாலும் பரவாயில்ல, குறையுது தானே, அதனால மகிழ்ச்சி. 1% குறைவடி இருக்கின்றது நள்ளிரவுக்கு பின்னர். 12:03 வாட்ஸ்அப் டொராண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 22 மற்றும் 23 சனி ஞாயிறு தினங்களில் ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் சில்ட்ரன் வித் ஓ வித்வுட் RX ஹாஃப் ப்ரைஸ் நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ் ஆல் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்பர் டீலில் கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். 22 தேதி சனிக்கிழமை மாக்கமென் எக்லிண்டன் ஆப்டிமார்ட்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 416-266-3389. 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாக்கமென் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமார்ட்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மெகா சேல் 416-297-9903. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நல்ல வெதராக இருக்குது, அதுவும் இன்னும் சில வாரங்கள் தான் எங்களுக்கு சம்மர் இருக்க போகுது. சரி, இந்த வழியிலே வந்து நீங்கள் யாராவது ட்ரோனோ பகுதியில் பீச்சுக்கு போகலாமா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரோனோவில் இருக்கின்ற எல்லா பீச்சஸும் வந்து சேஃபாகத்தான் இருக்கின்றன என்றைய நாள் ஸ்விம்மிங்குக்கு என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவை அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். அதே வழியிலே சிட்டி ஆஃப் டொரோண்டோ பல விடயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கிறது. அதில் முக்கியமானது என்னென்னு சொன்னால், இந்த நாளைக்கு டியூ டேட் வருகின்றது. அதாவது நாளை 21 தேதி பிற்பகல் 2 மணியோடு நீங்கள் இந்த முனிசிபல் எலெக்ஷனில் வந்து உங்களையும் ஒரு கேண்டிடேட்டாக நிலை நிறுத்தி கொள்ள போகிறீங்க அப்படி என்று சொன்னால், 2 மணிக்கு முன்னர் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் கொடுத்து கொள்ள வேண்டும், நாமினேஷனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு மேயராகவோ அல்லது கவுன்சிலராகவோ அல்லது வந்து ட்ரஸ்டியாகவோ நீங்கள் வருவதற்கு விரும்புகின்றீர்கள் அப்படி என்று சொன்னால், அதற்கான நாமினேஷனை நாளை பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். toronto.ca போய் இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். 12 மணி 12 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
5: எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:25 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். நேற்றைய நாளே இந்த ஒரு பாசிட்டிவான நல்ல செய்தி கூறப்பட்டிருந்தது. அதாவது அமெரிக்காவிற்கும் கனடாவுக்கும் இடையிலே இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த 50% வரிகளை குறைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை, அது ஓரளவுக்கு ரெண்டு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட கூறியிருந்தார். கெனடிய பிரதமரும் அது தொடர்பான நம்பிக்கையை வெளியிட்டிருந்தார். சரி, இந்த நிலையிலே வந்து மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்காக இன்றைய நாள் கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் வந்து வாஷிங்டன் சென்றிருக்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்று 12:15 வந்து அவர் ஜெமிசன் கிரீரை வந்து சந்திக்க இருக்கிறார் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளையிலே நாளைக்கு பார்க்கையில் சிஎன்இ வந்து திறக்க இருக்கின்றது. ஆர்டிமிஸ் 2 முக்கிய கவனம் பெற்ற எங்களுடைய கெனடிய விண்வெளி வீரர் ஹான்சன் அவர்கள் இதை திறந்து வைக்க இருக்கிறார். ஜெரமி ஹான்சன் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் மக்களுடைய கேள்விகளுக்கும் இது தொடர்பாக பதிலளிக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் முட்கூட்டியே வந்து இந்த சிஎன்இக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள போறீங்க டிஸ்கவுண்டட் பிரைஸில் அப்படின்னு சொன்னால், இன்று இரவு 11:59 வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. அதற்குள்ளே நீங்கள் உங்களுக்கான இந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்லேயே நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 12:26

0: நாலு விஷயம்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கெனடிய அமைச்சரும் கெனடிய தலைமை வர்த்தக பேச்சாளரும் இன்று மீண்டும் வாஷிங்டன் சென்றுள்ளனர். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அடங்கலான தரப்புகளுடன் இன்றைய தினமும் அவர்கள் சந்திப்புகளை நிகழ்த்துகின்றனர். கனடா மீது அச்சுறுத்திய புதிய வரி விதிப்புகளை இருதரப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடைநிறுத்தியுள்ள நிலையில் குறித்த ஒப்பந்தத்தின் இறுதி வடிவத்தை உருவாக்கும் பணிகளில் கெனடிய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் ஈடுபட்டுள்ளனர். டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தீர்மானித்துவிட்ட வாக்காளர்கள் மத்தியில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவிற்கு 49% ஆதரவு உள்ளது என தொடர்பு மூலோபாய நிறுவன கருத்துக்கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. அவருக்கு அடுத்ததாக மாநகர சபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டு 38% ஆதரவை கொண்டுள்ளார். இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டினுக்கும் வடக்கு ஆளுநர் நான் வேதநாயகனுக்கும் இடையில் இன்று விரிவான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. செம்மணி மனித புதைகுழி விவகாரம், வடக்கில் ராணுவத்தினர் வசமுள்ள காணிகள், முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றம், காங்கேசன் துறை துறைமுகம் மற்றும் பலாலி விமான நிலையம் ஆகியவற்றின் அபிவிருத்திகள், பொருளாதார முதலீடுகள், நல்லிணக்க முயற்சிகள் ஆகியன தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதேவேளை கனடாவை தளமாக கொண்ட செந்தில்குமரனின் நிவாரணம் அமைப்பும் வடமாகாண சபையும் இணைந்து வடக்கிலுள்ள மருத்துவமனைகளுக்கு 6 குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்களை வழங்கும் நிகழ்விலும் இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனமும் அதற்கான ஓட்டுநர் அடங்கலான செலவுக்கான மாதாந்தம் 1,00,000 ரூபாய்களை வழங்கும் முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பினை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். நிறைவேற்றப்பட வேண்டிய எத்தனையோ திட்டங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய சீமான் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் திட்டங்களை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான நலத்திட்டங்களை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: The station with the best music.
2: It's East FM.
5: It's East FM.
1: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 4 1 6 7 8 8 2 4 2 6.
5: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 4 1 6 2 9 7 7 7 7 7 4 1 6 2 9 7 7 7 7 7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 4 1 6 7 7 9 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3.
6: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
1: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
9: FM 102.7 EastFM.ca.

12:48 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. முனிசிபல் எலெக்ஷன் ஆண்டாரியோவிலே அக்டோபர் 26 இடம்பெறப் போகிறது. அதற்கான நாமினேஷனை செய்து கொள்வதற்கான நிறைவு நாள் நாளை பிற்பகல் 2 வரை அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம். அது மாத்திரமல்ல, இப்போது இந்த தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளும் அடிக்கடி இடம்பெறும் என்று சொல்லி தெரியும். இப்போது லேட்டஸ்டாக வந்த கருத்து கணிப்பு, இது வந்து டொரண்டோவினுடைய மேயர் எலெக்ஷனை பொறுத்தளவிலே ஆலிவியா சவ் அவர்கள் தான் தொடர்ச்சியாக லீட்ல இருக்கின்றார். அதுவும் இப்போது ஏற்கனவே கடந்த August 7 லைசன்ஸ் அந்த கருத்து கணிப்பு நடைபெற்ற போது இருந்ததை விட இன்னும் 2 வந்து அவருக்கு மேலதிகமாக கிடைத்திருக்கின்றதாம். அதாவது முன்னர் 9% தான் இவருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற இப்போது கவுன்சிலராக இருக்கின்ற பிராட் பிராட்ஃபோர்டு அவரை முந்திக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்டாக வந்த இந்த சர்வை முடிவிலே இவர் 11 முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது ஓட் பண்ணுவதற்கு தீர்மானித்துவிட்ட வாக்காளர்களிடையே ஒலிவியா சவ் அவர்கள் 11%, அதாவது 49% இவருக்கான ஆதரவு காணப்படுகின்றது. பிராட்ஃபோர்டுக்கு 38% ஆதரவு காணப்படுகின்றது. அலெக்சாண்டர் அவர்களுக்கு 11% ஆதரவு காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும், அதற்கு அடுத்தபடியாக வருபவருக்கு 3% ஆதரவு காணப்படுகின்றதாம். அதே வழியிலே மொத்தமாக இருக்கக்கூடிய வாக்காளர்களின் அடிப்படையில் பார்க்கையில் சவ் ஒலிவியா சவ் அவர்களுக்கு 39% ஆதரவு இருக்கின்றதாம். பிராட்ஃபோர்டு அவர்களுக்கு 30% ஆதரவு காணப்படுகின்றது. அலெக்சாண்டருக்கு 9% ஆதரவு காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 19% மக்கள் டிசைட் பண்ணவில்லை தாங்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பது என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த முன்னிலை வகிக்கின்ற 3 தவிர ஏனையவர்களுக்கு வாக்களிப்பதற்கு 2 தீர்மானித்திருக்கின்றார்களாம். 12:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், சி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
0: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
3: 4162937287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839119.
5: Welcome to New Ocean Supermarket.
6: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
7: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பா, குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
6: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: மீர்ச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
7: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
8: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ.
9: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
10: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
10: பூவே பூவே பெண் பூவே,
9: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
10: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
11: ஒரு மணி ஒரு நிமிடம் இஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. 23 இருக்கின்றது போது வெப்பநிலை. அதே வழியில் இன்று அதிகுடி வெப்பநிலையாக 25 டிகிரி ஒரு 3 மணி அளவில் எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. நாளை 24 அதிகுடி வெப்பநிலையாக இருக்கும். இந்த இரண்டு தினங்களிலும் ஒட்டுமொழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த அழகான பொழுதுகளாகத்தான் இருக்கப் போகின்றன. அதேபோன்று எரிபொருள் விலையும் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு இருக்கின்றது. அதே மகிழ்ச்சியோடு நீங்களும் இஸ்டெஃபம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் 102.7 அதே வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். istfm.ca இருக்கின்றது, உலகத்தின் இந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அது மாத்திரமல்ல, istfm.ca போனீங்கன்னா அங்கே எங்களுடைய ஆப்பை வந்து நீங்கள் இலவசமாக ஜஸ்ட் 1 click வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் என்றதையும் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் பார்த்து மாளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

ஒரு மணி 10 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் சொல்லியிருந்த ஒரு, அதாவது எம்பி ஒருத்தர், தான் தனக்கு அண்மையில் ஏற்பட்ட ஒரு விபத்தின் காரணமாக அடிக்கடி வந்து ஒட்டாவாவிற்கு பயணம் செய்ய முடியவில்லை, அதனால் நான் பதவி விலக இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி கடந்த ஆகஸ்ட் 15 லிபரல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருந்த ஷான் சென் அவர்கள் பதவி விலகி இருந்தார். சரி, இந்த நிலையிலே பார்க்கையில் அவர் தான் இப்போது டொரோண்டோ சிட்டியினுடைய கவுன்சிலில் போட்டியிட இருக்கின்றேன், ஒரு கவுன்சிலராக வருவதற்கு அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். ஷான் சென் அவர்களை பொறுத்தளவில் இவர் எம்பியாக 2015 ஸ்காப்ரோ நோர்த்தினுடைய எம்பியாக இருந்திருக்கின்றார். இப்போது வந்து இவர் இந்த கவுன்சில போட்டியிலே தானும் பங்கு பெற இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார். இந்த நிலையிலே பார்க்கையில் இவர் வந்து ஏற்கனவே டொரோண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டியாகவும் சேராகவும் இருந்திருக்கின்றாராம். 2014 டிசம்பரில் இருந்து 2015 ஆகஸ்ட் வரைக்கும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில்தான் இவர் இப்போது இந்த கவுன்சிலராக வருவதற்கு தான் போட்டியிட இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். இது வந்து ஸ்காப்ரோ நோர்த் அதன் அந்த பகுதியிலே வந்து கவுன்சிலராக வருவதற்கு தான் தன்னை பதிவு செய்வதற்கு பிளான் பண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். 1:12 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. செக்கிட்ஸ் தங்களுடைய ஒரு வெப்சைட் ஒன்று சைபர் செக்யூரிட்டி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். தொடர்ந்து முனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. இது வாட்ஸ்அப் டொரண்டோ.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்,
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421.
5: விட்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர் மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: என்ன சரியா சிரம
8: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:23 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி ஃபர்னிச்சரின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல். சிங்கிள் மேட்ரஸ் $78 முதல், ஸ்டடி டெஸ்க் $139 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், செக்ஷனல் சோஃபா பெட் $798 முதல், கெனடியன் மேட் 6-piece குயின் பெட்ரூம் செட் $998 முதல், ஹார்ட் ஃபோம் குயின் மேட்ரஸ் $398 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்ஸையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து தருகின்றார்கள். செலசி ஃபர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மெக்னிக்கல், 416-731-7044. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சி கிட்ஸ் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், தங்களுடைய ரீசெண்டான ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் தொடர்பாகத்தான் இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து இடம்பெற்றிருக்கின்றதாம். இதனால் தங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய சில எம்ப்ளாயீஸ், அதே போன்று முன்னார் வேலை செய்த ஃபார்மர் எம்ப்ளாயீஸ் போன்றவருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதனால் திருடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதன் மூலம் தங்களுடைய பேஷண்ட்டினுடைய இன்ஃபர்மேஷனோ எதுவுமே வந்து போகவில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலினுடைய கிளினிக்கல் சிஸ்டமோ அல்லது வந்து பேஷண்ட் இன்ஃபர்மேஷனோ எதுவும் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதே வழியிலே தங்களுடைய ஒரு எக்ஸ்டர்னல் கரியர்ஸ் வெப்சைட் வந்து தற்காலிகமாக இதனால் பாதிக்கப்பட்டிருந்ததாம். ஆனால் இப்போது அது சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியும் சிக்கிட்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக தாங்கள் முதலில் July 7 அளவிலே தான் இதை நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் அதை சரி செய்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனூடாகத்தான் இந்த விடயங்கள் வந்து நடைபெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 2022 இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்ற போது அது பெரிய அளவில் பாதிப்பை கொண்டு வந்திருந்தது சிக்கெட்ஸுக்கு. இதனால் ஃபோன் லைன்ஸ் வேலை செய்யவில்லை, அதே போன்று ஸ்டாஃபுக்கான பேரோல் சிஸ்டமும் பல வாரங்களுக்கு செயற்படவில்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. ஆனால் தங்களுடைய எம்ப்ளாயி, அதுவும் கரண்ட் எம்ப்ளாயீஸ் சிலர், அதே போன்று முன்னாள் எம்ப்ளாயீஸ் என்று சொல்லி பார்க்கையில் 2016 December 12 August 31 இடைப்பட்ட காலத்தில் வேலை செய்தவர்களுடைய அந்த விவரங்களும் திருடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புகளுக்கு பதில் நடவடிக்கையாக அமெரிக்க உற்பத்தி மதுபானங்களை தடை செய்துள்ள கனடிய மாகாணங்கள் மீண்டும் அவற்றின் விற்பனையை ஆரம்பிக்குமாறு பிரதமர் மார்க் கார்னி கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு நெருக்கமான சூழல் நிலவி வருவதை அடுத்து அவர் இவ்வேண்டுகோளை விடுத்துள்ளார். ஈரானின் நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரெசா பஹ்லாவியை கனடாவிற்கு வருகை தருமாறு பழமைவாத கட்சியின் தலைவர் பியப் ஒலிவியே அழைப்பு விடுத்துள்ளார். ரெசா பஹ்லாவியின் தந்தையாரே ஈரானை ஆண்ட கடைசி மன்னர் ஆவார். 1979 ஈரானில் இடம்பெற்ற இஸ்லாமிய புரட்சியின் போது அரச குடும்பத்தினர் நாடு கடத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் ஈரானில் மீண்டும் ஜனநாயகத்தை கொண்டுவர தாமே சிறந்த தெரிவென்று இளவரசர் ரெசா பஹ்லாவி தம்மை முன்னிலைப்படுத்தி வருகின்றார். இந்தியாவின் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இணை தலைமை வகித்ததுடன் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா முதல்வர்களும் பங்கேற்றுள்ளனர். காவிரி தொடர்பான உச்சமன்ற தீர்ப்புகளையும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் முடிவுகளையும் தகுந்தபடி கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்துவது அவசியம் என இதன்போது முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மறுபுறத்தில் சர்ச்சைக்குரிய மேகதாது அணைக்கட்டு திட்டத்தினூடாக தமிழக மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்பதற்கு தாம் உறுதியளிப்பதாகவும் இத்திட்டத்தை ஏற்படுத்த உதவுமாறும் கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தால் உறவினர்களிடம் வாக்குமூலம் பெறும் செயற்பாடுகள் இன்றும் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை கொலைகாரர்களிடம் நீதியை எதிர்பார்க்க முடியாது எனவும் எதிர்வரும் 30 யாழில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு ஆதரவளிக்குமாறும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர் சங்கம் கோரியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 4378607002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7
6: ஈஸ்ட் FM.ca.

1:45 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழைத்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். வெஸ்ட்ஜெட்டுக்கு வந்து கெனடியன் டிரான்ஸ்போர்டேஷன் ஏஜென்சி வந்து ஒரு ஆர்டரை போட்டிருக்கின்றதாம். என்ன அப்படி என்று சொன்னால், அவர்களுடைய அந்த 300 pound வெயிட் கேப்பை வந்து, இது வந்து பவர் வீல் சேர்ஸுக்கு வந்து வெஸ்ட்ஜெட்டினால் கொண்டு வரப்பட்டிருந்ததாம், அது வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி இப்போது கூறப்பட்டிருக்கிறது. July 2027 வெஸ்ட்ஜெட் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபேரை வந்து, அதாவது இந்த 300 pound வெயிட் கேப்பை வந்து நீக்க வேண்டும் பவர் வீல் சேர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கின்றது. அதே வேளையில்

வந்து ரெக்யூர் பண்ணப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், ஸ்ப்ரெடர் பிளேட்ஸை வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்கு அது பயன்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வார இறுதியிலும் ஏராளமான நிகழ்வுகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. இதிலேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாளைய நாள் இந்த CNE வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஜெரமி ஹென்சன் அவர்கள் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். சரி, இந்த நிலையிலே இந்த ஆண்டும் ஏராளமான புதுமையான விடயங்கள், இந்த ஆண்டு கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாக வந்து நிறைய விடயங்கள் இருக்கின்றன சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் சில உணவுப் பொருட்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த கியூரியஸாக இருக்கும் என்னென்னு சொன்னால், என்னென்ன விடயங்கள் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இப்போ சாம்பிள்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், கிராஃப்ட் டினர் ஸ்மூதி அம்சமாக நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, யாராவது சுவைச்சு பார்க்குற டிஎன்னா போய் பார்க்கலாம். அதே போல நைட்ரஜன் இன்ஃபியூஸ்ட் ஓரியோ ட்ரீட்ஸ் இது இருக்கின்றதாம். அடுத்தது வந்து பிக்கிள் ஃப்ளேவர்ட் காஃபி, குடித்த மாதிரியே இருக்குவல்ல, காஃபி மறக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியல. இப்படியான பல விடயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கிராஃப்டின ஸ்மூதிஸ், நைட்ரஜன் இன்ஃபியூஸ்ட் ஓரியோ ட்ரீட்ஸ், பிக்கிள் ஃப்ளேவர்ட் காஃபி இப்படின்னு சொல்லி அட்டகாசமாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய உணவு திருவிழாக்களும் இருக்கின்றன. இப்படி பல விடயங்கள் இந்த வார இறுதியிலும் இருக்க போகின்றன. CNE வந்து ஒவ்வொரு ஆண்டும் புது புதுவிதமாக கொண்டு வருவார்கள். கொஞ்சம் வியர்டான உணவு காம்பினேஷன்ஸை இந்த ஆண்டும் அதற்கு குறைவில்லாமல் அது இருக்க போகுது அப்படின்னு சொல்லித்தான் ஒரு சாம்பிளை சொல்லியிருக்கின்றார்கள். 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும், ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: கோடையை மேலும் குதூகலமாக்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகமபா ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்வொர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.

நேரம் சரியாக 2 மணி. ஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களோட இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே வேளையில் ஈஸ்டெஃப்எம் ஆப்பை ஈஸ்டெஃப்எம்.ca சென்று இலகுவாகவே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஈஸ்டெஃப்எம்.ca மூலமும் நீங்கள் உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலம் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே பொது வெப்பநிலையை பார்த்தால் 24 டிகிரியாக இருக்கின்றது. 3 மணிக்கு இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலை 25 நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். 2 தினங்களிலும் முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதுகளாக இருக்கப் போகின்றன. எரிபொருள் விலையை பொறுத்தளவிலேயே ஒரு குட்டி சந்தோஷம் நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடியே இருக்கிறது. என்றாலும் குறையுதுதானே, அதனால அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% எரிபொருள் விலை குறைவடியே இருக்கின்றது. 2 மணி 1 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

2:07 எஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. August 22 மற்றும் 23 சனி ஞாயிறு தினங்களில் ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பாய் ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் சில்ட்ரன் வித் ஆர் வித்வுட் RX ஹாஃப் பிரைஸ். நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ் ஓல்ட் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்பர் டீலில். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். 22 சனிக்கிழமை மாக்கமன் எக்லிண்டன் ஆப்டிமார்ட்டில் காலை 10 முதல் 5 வரை 416-266-3389. 23 ஞாயிற்றுக்கிழமை மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமார்ட்டில் காலை 10 முதல் 5 வரை மெகா சேல் 416-297-9903. சரிந்த வழியிலே பார்க்கலாம். டிடிசி வந்து இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது தங்களுடைய ஒரு புதிய ஸ்காப்ரோ பஸ் வே. இது ஏற்கனவே சொல்லப்பட்டதை விட 6 முன்னதாகவே வந்து திறக்கப்பட இருக்கிறது மக்களுடைய பாவனைக்கு, அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்து டிடிசியினுடைய சிஇஓ மாண்டி பேஸ் லாலி இவர்தான் இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். 6 முன்னதாகவே வந்து இது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது தன்னுடைய சேவையை, அப்படி என்று சொல்லியும் September 30 இந்த ஸ்காப்ரோ பஸ் வே இயங்க தொடங்கும் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார். ஒரு 4 பஸ் வேயாக இது இருக்க போகிறதாம். கெனடி ஸ்டேஷனுக்கும் ஸ்காப்ரோ சென்டர் ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட ஒரு போக்குவரத்தை இது கொண்டிருக்கும். முன்னர் இருந்த Line 3 ஹாரிடோரினுடைய ஒரு பகுதியாக அதை ரீப்ளேஸ் பண்ணுவதாக இந்த புதிய ஸ்காப்ரோ பஸ் வே அமையும் அப்படி சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 1,18,000 ரைடர்ஸ் பயணம் செய்வார்கள் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக டொரோனோமி ஒலிவியா ஜோ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று கெனடிக்கும் ஸ்காப்ரோ சென்டருக்கும் இடையிலான அந்த பயணத்திற்கு 15 எடுக்கும் இந்த பயண நேரம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கின்ற பயண நேரங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் ஒரு பயணத்திற்கு 7 வரை பயணிகள் வந்து சேமித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவை பொது போக்குவரத்துக்களை இந்த பகுதியில் எடுத்துக்கொள்பவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமையும். 2:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபு தேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
0: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்த சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம். 905-667-7200.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 416-289-9993.
5: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

2:23 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செலசி பர்னிச்சரின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல். சிங்கிள் மேட்ரஸ் $78 முதல், ஸ்டடி டெஸ்க் $139 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், செக்ஷனல் சோஃபா பெட் $798 முதல், கெனடியன் மேட் 6-piece குயின் பெட்ரூம் செட் $998 முதல், ஹார்ட் ஃபோம் குயின் மேட்ரஸ் $398 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல், சோஃபா பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை பர்னிச்சர்ஸையும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள் செலசி பர்னிச்சர். 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மெக்னிக்கல், 416-731-7044. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். அவங்களுடைய கெனடியர்கள் வந்து அப்பவும் ஸ்ட்ராங்கானவங்க, ஒற்றுமையானவங்க அப்படி என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பெருமையாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சரி, இந்த நேரத்திலே கெனடிய பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்காவுடனான இந்த ஒப்பந்தம் வந்து கிட்டத்தட்ட நிறைவு நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து அனைத்து மாகாண தலைவர்களிடமும் வந்து ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். எல்லாருமே வந்து அமெரிக்காவோடு குவித்து கொண்டு அமெரிக்கன் ஆல்கஹால்ஸை வந்து எங்களுடைய கெனடியன் ஸ்டோர்ஸில் இருந்து, ஷெல்ஃபில் இருந்து அவங்க விலக்கி வச்சுருந்தாங்க. அதாவது எல்லாவற்றையும் விற்பதற்கு தடை செய்திருந்தார்கள். இந்த நேரத்திலே அது எல்லாவற்றையும் மீளவும் விற்பனைக்கு கொண்டு வாங்க, ஷெல்ஃபுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் என்று. அதற்கு உடனடியாக அனைத்து ப்ராவின்சஸும் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த ஒப்பந்தத்திலே இந்த விடயம் இருக்கின்றதும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நேரத்திலே கெனடிய அனைத்து ப்ராவின்சஸும் வந்து இதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 2:25 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவிற்கு தீர்மானித்துவிட்ட வாக்காளர்கள் மத்தியில் 49% ஆதரவு உள்ளது என தொடர்பு மூலோபாய நிறுவன கருத்துக்கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. மாநகர சபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்ட் 38% ஆதரவை கொண்டுள்ளார். இம்மாத ஆரம்பத்துடன் ஒப்பிடுகையில் இவர்களின் ஆதரவு 2% குறைவடைந்துள்ளது. அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கெனடிய அமைச்சரும் தலைமை வர்த்தக பேச்சாளரும் இன்று மீண்டும் வாஷிங்டன் சென்றுள்ளனர். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அடங்கலான தரப்புகளுடன் அவர்கள் சந்திப்புகளை நிகழ்த்துகின்றனர். கனடா மீது அச்சுறுத்திய புதிய வரி விதிப்புகளை இருதரப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடைநிறுத்தியுள்ள நிலையில் குறித்த ஒப்பந்தத்தின் இறுதி வடிவத்தை உருவாக்கும் பணிகளில் கெனடிய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் ஈடுபட்டுள்ளனர். இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டினிற்கும் வடக்கு ஆளுநர் நாவேத நாயகனுக்கும் இடையில் விரிவான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. செம்மணி, மனித புதைகுழி, ராணுவத்தினர் வசமுள்ள காணிகள், முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றம், காங்கேசன் துறை துறைமுகம் மற்றும் பலாலி விமான நிலைய அபிவிருத்திகள், பொருளாதார முதலீடுகள், நல்லிணக்க முயற்சிகள் ஆகியன தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. அதேவேளை கனடாவை தளமாக கொண்ட செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பும் வடமாகாண சபையும் இணைந்து வடக்கில் உள்ள மருத்துவமனைகளுக்கு 6 குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்களை வழங்கும் நிகழ்விலும் இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்கும் முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பினை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். நிறைவேற்றப்பட வேண்டிய பல திட்டங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய சீமான் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் திட்டங்களை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
1: பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லாயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். பில்டர்ஸ்டமிருந்து வீடொன்றை வாங்கும் போது என்னென்ன விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும்?
2: முக்கியமா நாங்க பில்டர் டீல் வேண்டும் போது, இப்ப நீங்க ரீசேல் ஹவுஸ் வேண்டிக்க நீங்க ஒரு லைக் 4 to 6 பேஜஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஸ்டாண்டர்ட் ஆரியா ஃபார்ம்ல தான் நீங்க சைன் வைப்பீங்க. ஆனா பில்டர் டீல பொறுத்த வரைக்கும் 40-50 பேஜுக்குரிய அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல நீங்க சைன் வைப்பீங்க. அப்ப நீங்க எப்பவுமே நாங்க சொல்றது கிளையன்ஸுக்கு, நீங்க அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல பில்டர் சைன் வைக்க முன்னாடிக்கு உங்களோட லாயர்ட்ட அதை ரிவ்யூ பண்ணி போட்டு சைன் வைக்கிறது தான் நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். அப்படி இல்ல அவசரம் நீங்க புக் பண்ணணும் இந்த பில்டர் டீலண்டா, கூலிங் ஆஃப் பீரியட் வச்சுக்கொண்டு சைன் வைக்கிறது, அதாவது பர்டிகுலர் டேஸுக்குள்ள நீங்க லாயர்ட்ட ரிவ்யூ பண்ணி அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இந்த டீல் இருந்து கேன்சல் ஆகக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷனோட நீங்க பில்டர்ஸ் நார்மலா 10 days கூலிங் பீரியட் தருவாங்க. லைக் அப்ப அதை நீங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன்ல இல்லாட்டி கூலிங் ஆஃப் பீரியடோட சைன் வைக்கிறது தான் நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட்டா நீங்க பில்டர் டீல பொறுத்த வரைக்கும் நீங்க பில்டர் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் லெவிஸ கேப் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா பில்டர்ஸ் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் எல்லாம் பெரிய சார்ஜஸா பர்ச்சேஸ் பிரைஸ் விட மேலதிகமா எடுக்கிறது. முக்கியமா சில கிளையன்ட்ஸை பார்த்தோம்னா ரிவ்யூ பண்ணாம டெவலப்மெண்ட் சார்ஜஸ் கேப் பண்ணாம வேண்டி இருப்பினும் க்ளோசிங் டைம் பார்த்தா ஒரு 20,000, 25,000, 30,000 டெவலப்மெண்ட் சார்ஜஸ் பில்டர் சார்ஜ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த நேரம் நீங்க நெகோசியேட் பண்ண முடியாது. பில்டர் சொல்லுவாங்க நீங்க ஃபர்மா வேண்டி இருக்கிறீங்க, அப்ப உங்களோட நாங்க நெகோசியேட் பண்ண தயார் இல்லைன்னு. அதே நேரம் நீங்க அசைன்மெண்ட் கிளாசஸ் வச்சு வேண்டது பெட்டர், அதாவது நீங்க க்ளோசிங் முடிய முன்னாடிக்கு நீங்க வேற ஆக்களுக்கு இதை சைன் பண்ணக்கூடிய ரைட்ஸோட அந்த கிளாஸ வச்சு வேண்டது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும். இதை தவிர பில்டரில் அடிஷனல் சார்ஜஸ் பில்டர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ யூட்டிலிட்டி கனெக்ஷன் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இல்லாட்டி ட்ரீ பிளான்டிங் அப்படின்ற வேர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. அப்போ அதுகளையும் நீங்க கேப் பண்ண வேணும்னா நீங்க பில்டரோட ஏர்லியாவே நெகோஷியேட் பண்றது, நீங்க சைனை வைக்க முன்னாடிக்கு நெகோஷியேட் பண்றது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அகெயின் நீங்க அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேலோட பில்டரோட சைன் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சட்ட ஆலோசனை தேவையண்டா இந்த பிரிஷா லோ நிறுவனத்தை நீங்க எப்பவுமே தொடர்பு கொள்ளலாம். நீங்க தமிழ்ல கதைச்சு உங்களோட சட்டத்தரணி மூலமா உங்களுக்கு உரிய இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற டிராபேக்ஸ நீங்க பில்டரோட நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான மாதிரி டெய்லர் பண்ணி நீங்க அதை ஃபைனலைஸ் பண்றதுக்கு அது வழிவகுக்கும். நீங்க எங்கட நிறுவனத்தை உங்களோட பர்ச்சேஸுக்கு யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா நாங்க எங்கட நிறுவனத்துல அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ரிவ்யூ கண்டு மேலதிகமா நாங்க லீகல் ஃபீ சார்ஜ் பண்றேன். அதையும் நீங்க கருத்துல கொள்ளலாம்.
1: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 6474780144 6474780144.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to EastFM.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-504-8955-52
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandeshwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கமென் மெக்னிக்கல் சந்திப்பில், டிம் ஹோர்டன்ஸ் காரிகளுள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம்

0: பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426.
1: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கமன் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000
2: 4446-4000. Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

2:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்த ஜூன் மாதத்திலே கனடாவிற்கு வருகை தந்த வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த பயணிகளின் எண்ணிக்கை 3.4% உயர்வடைந்திருந்தது அப்படி என்று சொல்லி அந்த பாசிட்டிவான மகிழ்ச்சியான செய்தியும் வந்திருக்கின்றது. சரி, அப்படி வந்து சிட்டி ஆஃப் டொரண்டோ இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் தொடர்பாக மீளவும் ஒரு ஞாபகப்படுத்தலை செய்திருக்கிறார்கள். நாங்கள் சில வேளைகளில் வந்து அறியாமல் இருக்கலாம், நாங்கள் நாளாக தான் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள், நீங்கள் பயன்படுத்துகின்ற பவர் டூல்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து வயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ், அதே போன்று இ பைக் பேட்டரிஸ், பக் ஸ்வாடஸ், அதே போன்று இ சிகரெட்ஸ் போன்றவை எல்லாம் லித்தியம் அயன் பேட்டரிஸை தான் கொண்டிருக்கின்றன. அவற்றை வந்து சரியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அதே போன்று சரியான முறையில் நீங்கள் ஸ்டோர் பண்ணாவிட்டால், அல்லது வந்து அது ஹீட் படும் போது அதிகளவு, அல்லது அதிகளவு ஹீட் ஆகும்போது, அல்லது வந்து அவை டேமேஜ் ஆகும்போது, அதுதான் இந்த ஃபயர் போன்றவற்றை, தீப்பரவலை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஆகவே சரியாக வந்து அவற்றை ஸ்டோர் பண்ணிக்கொள்ள வேண்டும். எப்போதுமே வந்து தீப்பற்றக்கூடிய பொருட்களுக்கு அருகே இல்லாமல் தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பயன்படுத்திய இந்த பேட்டரிஸை வந்து நீங்கள் சரியான வகையிலே டிஸ்போஸ் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சில விடயங்களை கூறியிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் toronto.ca போய் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றது. பாடசாலைகள் வந்து விரைவிலே ஆரம்பிக்க இருக்கின்றன. அதாவது செப்டம்பர் 8 வழமை போன்று இந்த லேபர் டேக்கு அடுத்த நாள் வந்து ஆரம்பிக்கும் என்று சொல்லி தெரியும். ஆண்டாரியோக்குள்ளே குறிப்பாக இந்த நேரத்திலே வந்து தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள், மாகாண அரசாங்கத்துக்கும் தொழிற்சங்கத்துக்கும், இது வந்து டீச்சர்ஸ் மற்றும் எஜுகேஷன் ஒர்க்கர்ஸ் யூனியன் கொண்டதாக இருக்கின்றது. அவர்களுக்கான ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஸ்ட்ரைக் வருமா இல்லையா அப்படி என்று சொல்லி ஒரு நிலையும் காணப்படுகின்றதாம். ஆனாலும் இன்றைக்கும் வந்து ஆண்டாரியோவினுடைய கல்வி அமைச்சர் பால் கலண்ட்ரோ அவர்கள் சொல்லியிருக்கின்றார், பாடசாலைகள் வந்து வழமை போன்றே லேபர் டேக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். தான் அதில் நம்பிக்கையாக இருக்கின்றேன், அதற்கிடையிலே வந்து ஒப்பந்தங்கள் கூட எட்டப்படலாம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பாடசாலைகள் வழமை போன்றே இந்த செப்டம்பர் 8 தொடங்க இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto.
5: Tour in Toronto.
4: The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
7: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
8: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிள்ளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெஃபர்ட் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: நேரம் சரியாக 3 மணி. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆகஸ்ட் மாதம் 20 வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம்.
1: இளம் உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இணைந்திரங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம்.ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 3:06, திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அநேகமான பகுதிகளில் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் பிரதானமாக வெயில் எதிர்பார்க்கப்படுகின்றது. 23 டிகிரி செல்சியஸ் நாளை அதை கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. அலுவலக தொடர்விலக்கம் 416-8241-2212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 437-860-7002.
3: Markham and Matt Nicholson the pill the chop shop barbers fresh look தருகின்ற hair styling beard styling facial போன்ற சகல விதமான சேவைகளையும் great price இல் வழங்குகிறார்கள். opening special ஆக haircut $25, kids haircut $20, hair and beard styling $30. அனுபவம் மிக்க barbers, modern and clean salon, தரமான products, நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். the chop shop barbers, 2901 Markham Road, Markham and Matt Nicholson, Markham Convention Center Plaza, 416-335-6444, 416-335-6444.
4: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
6: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
1: சங்க இலக்கியங்களில் கலித்தொகையும் தொல்காப்பியமும் காலத்தில் மிகவும் பழமையானவை. அதுவும் தொல்காப்பியம் எண்ணற்ற மெய்யறிவு செய்திகளை தாங்கிக் கொண்டுள்ளது. தொல்காப்பியர் எழுதிய இந்த ஒரு பாடல் உலகத்தில் உள்ள உயிரினத்தின் தோற்றம் குறித்த கோட்பாட்டை தன் பாடலில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். ஒன்றறிவு அதுவே உற்று அறிவதுவே, இரண்டறிவு அதுவே அதனோடு நாக்கே, மூன்றறிவு அதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவு அதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவு அறிவே அவற்றோடு மனமே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இந்த ஒரு பாடல் பல அறிவியல் கேள்விகளுக்கு விடை காணுவது போல ஆழமாக இருக்கிறது. இந்த பாடலில் இருக்கும் ஒவ்வொரு வரிக்கும் மிக ஆழமான அழுத்தமான அறிவியலான அர்த்தங்கள் புதைந்திருக்கின்றன. இதன் முதல் வரி, ஒன்றறிவு அதுவே உற்று அறிவதுவே. பூமியில் முதன் முதலில் தோன்றிய உயிரினம் உற்று உணர்தல், அதாவது தொட்டால் அறிந்து கொள்ளுதல் எனும் ஒரே ஒரு அறிவை கொண்டிருந்தது என்பதை இப்பாடலின் முதல் வரி மிக சுருக்கமாக தெரிவிக்கிறது. உலகில் முதல் உயிரினம் என்று அழைக்கப்பட்ட அமீபாவிற்கு இருப்பது ஓரறிவுதான். இது ஒரு செல் உயிரினம், உற்று உணரும் அறிவை மட்டுமே கொண்டுள்ளது. அடுத்து தாவரங்களுக்கும் ஓரறிவு உண்டு. பிறர் தன்னை தொடுகிறார்கள் என்பதை உணரும் அறிவுதான் அது. இவற்றை ஓரறிவு உயிர்கள் என்று அழைப்பார்கள். அதன் பின் தான் நாக்கு, மூக்கு, கண், செவி ஆகிய பிற நான்கு அறிவுகளும் கொண்ட உயிரினங்கள் தோன்றின என்கிறார் தொல்காப்பியர். இந்த ஐந்து அறிவு உயிரினங்களும் தோன்றிய பின்னர் ஆறாவது அறிவான மனம் தோன்றியது. அந்த மனதை கொண்டவர்கள்தான் மனிதர்கள் என்கிறது இப்பாடல். வெறும் ஏழே வரிகளில் பரிமாண கொள்கை பற்றிய கோட்பாட்டை கூறுகிறது தொல்காப்பியரின் இப்பாடல். நவீன அறிவியல் கொள்கையின்படி ஏறத்தாழ 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் தோன்றிய உயிரினங்களையும் அவற்றின் அறிவு வளர்ச்சியையும் தெல்ல தெளிவாக கூறுகிறது தொல்காப்பியம். இப்பாடலின் இறுதி வரிதான் தமிழர்களின் அறிவின் உச்சத்தை உலகிற்கு சொல்லும் ஒன்று. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இதன் பொருள் என்னவென்றால், இந்த செய்திகளை எல்லாம் நேரடியாக உணர்ந்தறிந்த முன்னோர்கள் நெறிப்படுத்தி கூறி சென்றுள்ளார்கள் என்பதாகும். தொல்காப்பியத்தின் காலமே மிக பழமையானது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள பரிமாண கொள்கையை நேரடியாக உணர்ந்து நெறிப்படுத்திய முன்னோர்கள் வாழ்ந்த காலம் எவ்வளவு பழமையானது என்று சிந்தித்து பாருங்கள்.
0: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca East FM தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புகளுக்கு பதில் நடவடிக்கையாக அமெரிக்க உற்பத்தி மதுபானங்களை தடை செய்துள்ள கனேடிய மாகாணங்கள் அவற்றின் விற்பனையினை மீண்டும் ஆரம்பிக்குமாறு பிரதமர் மாக்கானி கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு நெருக்கமான சூழல் நிலவி வருவதை அடுத்து அவர் இவ்வேண்டுகோளை விடுத்துள்ளார். ஈரானின் நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரெசா பஹ்லாவியை கனடாவுக்கு வருகை தருமாறு பழமைவாத கட்சியின் தலைவர் பியப் ஒலிவியே அழைப்பு விடுத்துள்ளார். ரெசா பஹ்லாவியின் தந்தையாரே ஈரானை ஆண்ட கடைசி மன்னர் ஆவார். 1979 ஈரானில் இடம்பெற்ற இஸ்லாமிய புரட்சியின் போது அரச குடும்பத்தினர் நாடு கடத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் ஈரானில் மீண்டும் ஜனநாயகத்தை கொண்டுவர தாமே சிறந்த தெரிவென்று இளவரசர் ரெசா பஹ்லாவி தம்மை முன்னிலைப்படுத்தி வருகின்றார். இந்தியாவின் தென்மாநில முதல்வர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இணைத்தலைமை வகித்ததுடன் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா முதல்வர்களும் பங்கேற்றுள்ளனர். காவிரி தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் முடிவுகளையும் தகுந்தபடி கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்துவது அவசியம் என இதன்போது முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மறுபுறத்தில் சர்ச்சைக்குரிய மேகதாது அணை திட்டத்தின் ஊடாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்பதற்கு தாம் உறுதியளிப்பதாகவும் இத்திட்டத்தை செயல்படுத்த உதவுமாறும் கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தால் உறவினர்களிடம் வாக்குமூலம் பெறும் செயல்பாடுகள் இன்றும் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதுவேளையில் கொலைகாரர்களிடம் நீதியை எதிர்பார்க்க முடியாது எனவும் எதிர்வரும் 30 யாழில் நடைபெறவுள்ள மாநாட்டுக்கு ஆதரவளிக்குமாறும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவினர் சங்கம் கோரியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: ஈஸ்ட் FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
4: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50-கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra-களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: வாகன
5: விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற?
4: நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது? வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீ.
3: எது
4: அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ.
3: எதடா சொல்ல வேணாங்கிற?
4: எதையுமே சொல்லிடாதீ. ரகசியமா வச்சுக்கங்க.

0: ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும், எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு.
1: வீட்டு வாங்க
0: இப்ப யாரு? மறுபடியும் போலீஸ்
1: இப்ப தண்ணி குழந்தை வெளியே வந்து என்ன சொல்லாமலா என்ன சொன்னா
0: அப்புறம் சொல்றது தாத்தா இப்பயும் சொல்லிட்டு போறா.
2: It's East FM. Feel the power. Feel the bass. 102.7 FM.

நேரம் 3:53 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சரின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல், சிங்கிள் மெட்ரஸ் $78 முதல், ஸ்டடி டெஸ்க் $339 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், செக்ஷனல் சோஃபா பெட் $798 முதல், கெனடியன் மேட் 6-piece குயின் பெட்ரூம் செட் $998 முதல், ஹார்ட் ஃபோம் குயின் மெட்ரஸ் $398 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல், சோஃபா பெட்ரூம் செட் டைனிங் செட் மெட்ரஸ் பூஜா யூனிட்ஸ் கிச்சன் கேபினெட் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப வடிவமைத்தும் வழங்குகிறார்கள். செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபேமஸி அவென்யூ யூனிட் 3, ஃபேமஸி அண்ட் மெக்னிக்கல், 416-731-7041. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: அப்படி போடு.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
10: போட்ட புது சேலை உடுத்தி
11: ஸ்காபரோவில்
12: அகரம் சில்க்,
11: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
12: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
11: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
12: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
11: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
12: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 4:48 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலவசமாக இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca-விலும் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். நாளை வெள்ளிக்கிழமை வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. August 22 மற்றும் 23 சனி ஞாயிறு தினங்களில் ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சீரில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சில்ட்ரன் வித் ஓ விதவுட் RX ஹாஃப் ப்ரைஸ் நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ் ஓல் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்படியலில் கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும். 22 சனிக்கிழமை மார்க்கம் அண்ட் கிளின்டன் ஆப்டிமார்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையில் 416-266-3389. 23 ஞாயிற்றுக்கிழமை மார்க்கம் அண்ட் ஸ்ட்ரீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்திருக்கிற ஆப்டிமார்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையில் மெகா சேல் 416-297-9903. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:09 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty உம் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
6: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 தேதி வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 4:23 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு 2026 ஆண்டினை பொறுத்தவரையில் அதிக வருமானத்தை ஈட்டியிருக்கின்ற நிறுவனங்களின் புதிய பட்டியல் வெளியாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட விற்பனை பெரு நிறுவனங்கள் இந்த வருமானத்தின் அடிப்படையில் பில்லியன் கணக்கான டாலர்கள் வருமானத்தின் அடிப்படையில் இவ்வாறு இந்த முன்னிலைக்கு போட்டி போட்டு வருகின்றவையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த ஃபோர்ச்சூன் குளோபல் 500 வெளியிட்டிருக்கின்ற பட்டியலை நாங்கள் இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் 10 நிறுவனங்கள் என்று எடுத்துக் கொள்கின்ற பொழுது இதில் 7 நிறுவனங்கள் அமெரிக்காவை தளமாக கொண்ட நிறுவனங்களாகவே காணப்படுகின்றன. இந்த வருமானத்தின் அடிப்படையில் முதலாவது இடத்தில் அமேசான் நிறுவனம் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அமேசான் நிறுவனத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு 716.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது இடத்தில் வால்மார்ட் இருக்கின்றது. வால்மார்ட் 713.2 பில்லியன் டாலர்களை இந்த ஆண்டு வருமானமாக பெற்றிருப்பதாக இந்த அறிக்கையினுடைய தரவரிசை கூறியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவது இடத்தில் சீனாவைச் சேர்ந்த ஸ்டேட் கிரிட் நிறுவனம் பிடித்திருக்கின்றது. நான்காவது இடத்திலும் யுனைடெட் ஹெல்த் குரூப் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் பிடித்திருக்கின்றது. ஐந்தாவது இடத்தில் சவுதி அராம்கோ இருக்கின்றது. இந்த பட்டியலில் இந்த ஆண்டு அதிகம் வருமானத்தை ஈட்டிய நிறுவனமாக என்பது குறிப்பிடத்தக்கது. ஆறாவது இடத்தில் ஆப்பிள் நிறுவனம், ஏழாவது இடத்தில் மெக்கசன், எட்டாவது இடத்தில் அல்பாபெட், ஒன்பதாவது இடத்தில் சிவிஎஸ் ஹெல்த், அதேவேளையில் பத்தாவது இடத்தில் மீளவும் சீனாவைச் சேர்ந்த நிறுவனமான சைனா நேஷனல் பெட்ரோலியம் பிடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த பட்டியலை எடுத்து பார்க்கின்ற பொழுது முதலிடத்தில் அமேசான் நிறுவனம், இரண்டாவது இடத்தில் வால்மார்ட் நிறுவனமும் இந்த ஆண்டு அதிக வருமானத்தை ஈட்டியிருக்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றன என்று சொல்லி ஃபோர்ச்சூன் குளோபல் 500 இந்த தரவரிசை தெரிவித்திருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசை எங்கும் கிழக்கு.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஈஸ்ட் எஃப்எம் .ca ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோவுக்கு தீர்மானித்துவிட்ட வாக்காளர்கள் மத்தியில் 49% ஆதரவு உள்ளதென தொடர்பு மூலோபாய நிறுவன கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. மாநகர சபை உறுப்பினர் பிராட்போர்டு 38% ஆதரவினை கொண்டுள்ளார். இம்மாத ஆரம்பத்துடன் ஒப்பிடுகையில் இவர்களின் ஆதரவு 2% குறைந்துள்ளது. அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கெனடி அமைச்சரும் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளரும் இன்று மீண்டும் வாஷிங்டன் சென்றுள்ளனர். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அடங்கலான தரப்புகளுடன் அவர்கள் சந்திப்புகளை நிகழ்த்துகின்றனர். கனடா மீது அச்சுறுத்திய புதிய வரி விதிப்புகளை இருதரப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடைநிறுத்தியுள்ள நிலையில் குறித்த ஒப்பந்தத்தின் இறுதி வடிவத்தை உருவாக்கும் பணிகளில் கெனடிய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் ஈடுபட்டுள்ளனர். இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் இசபல் மார்ட்டினுக்கும் வடக்கு ஆளுநர் நா வேதநாயனுக்கும் இடையில் விரிவான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி, இராணுவத்தினர் வசமுள்ள காணிகள், முஸ்லீம் மக்களின் மீள்குடியேற்றம், காங்கேசந்துறை துறைமுகம் மற்றும் பலாலி விமான நிலைய அபிவிருத்திகள், பொருளாதார முதலீடுகள், நல்லிணக்க முயற்சிகள் ஆகியன தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. அதேவேளையில் கனடாவை தளமாக கொண்ட செந்தில்குமரனின் நிவாரணம் அமைப்பும் வடமாகாண சபையும் இணைந்து வடக்கில் உள்ள மருத்துவமனைகளுக்கு 6 குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்களை வழங்கும் நிகழ்விலும் இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்கும் முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பினை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். நிறைவேற்றப்பட வேண்டிய பல திட்டங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய சீமான் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் திட்டங்களை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: குழப்பமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம். எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-2426. பாட்டுக்கு
2: நாரதன்,
0: வீணைக்கு
2: வாணி,
0: அழகுக்கு
2: முருகன்,
0: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
0: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
0: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ் அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
3: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: Ideal Dreams Entertainment and Maja Varangam Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Bija Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கெனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில். டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். விஐபி டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca, விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

நேரம் 4:46 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதில் மிக தீவிரமாக கனடா நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. இவ்வாறான நிலையில் சற்று முன்னர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கனடிய அமைச்சர் டொமினிக் லப்லாங் அவர்கள். அதன் அடிப்படையில் அமெரிக்காவுடன் இந்த வர்த்தக ஒப்பந்தம் எட்டுப்படுவதற்கு மிக மிக நெருக்கமான நிலையினை கனடா எட்டியிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இதன் ஊடாக கிட்டத்தட்ட $30 பில்லியன் மதிப்பிலான கனடிய பொருட்கள் மீது அமெரிக்கா விதிக்கின்ற இந்த வரிகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் அல்லது அகற்றப்படும் குறைக்கப்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் மீளவும் அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கனடிய அமைச்சர் டொமினிக் லப்லாங் மற்றும் கனடாவினுடைய தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஆகியோர் வாஷிங்டன் சென்று அங்கு அமெரிக்காவினுடைய வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் ரியர் அவர்களை சந்தித்திருந்தார்கள். 30 நிமிடங்கள் இந்த சந்திப்பு திட்டமிடப்பட்டிருந்த மறுபுறத்தில் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் இந்த சந்திப்பு நீடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற இந்த வரிவிப்பு சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் இன்னும் பரந்துபட்ட பொருட்கள் மீது இந்த ஒப்பந்தம் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உருக்கு, அலுமினியம், மர உற்பத்திகள், வாகன உற்பத்திகள் மற்றும் பால் பொருட்கள், அது மட்டுமல்லாமல் கனடிய மாகாணங்கள் அமெரிக்க ஆல்கஹோல் பொருட்களை தடை விதித்திருக்கின்றமை போன்ற விடயங்களிலும் இது கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கனடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் கனடிய மாகாணங்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த மதுபானங்கள் அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடைகளை அகற்றி அவற்றினை மீண்டும் ஷெல்ஃப்களுக்கு கொண்டு வருமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அதுவேளையில் இந்த கருத்துக்களின் பின்னர் மணிட்டோபா மாகாண முதல்வர்

விடயத்தை கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது மிகவும் பலவீனமாக இருக்கின்றார். இதனை பயன்படுத்தி கனடா இன்னமும் வலுவான முறையில் இந்த வரிகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களின் மத்தியில் இந்த இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு வடிவத்துக்கு கொண்டு வருகின்ற பணிகளை இப்பொழுது தீவிரமாக இருதரப்பும் மேற்கொண்டு வருகின்றன. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் 4:48 ஆகியிருக்கின்றது.

நேரம் 4:53 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செலசி பர்னிச்சரின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல், சிங்கிள் மேட்ரஸ் $78 முதல், ஸ்டடி டெஸ்க் $139 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், செக்ஷனல் சோஃபா பெட் $798 முதல், கெனடியன் மேட் 6-piece குயின் பெட்ரூம் செட் $998 முதல், ஹார்ட் ஃபோம் குயின் மேட்ரஸ் $398 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட்ஸ், கிச்சன் கபினெட் என அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப வடிவமைத்து வழங்குகிறார்கள். செலசி பர்னிச்சர், 3350 ஃபேமஸி அவனியூ, யூனிட் 3, ஃபேமஸி அண்ட் மெக்னிக்கல், 416-731-7044. இதோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்இன் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். 416-554-4040. மீளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
5: Happy endru me happy.
6: Enna avvalu sandosham?
5: TVS kagovala konjam udupukal TV laptop iPhone chocolate and ooruku anupinan anga veettiye kondu poi koduthaviyam.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 20 திகதி வியாழக்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களினாலும் கூட 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5-5-4-4-0-4-0-4-0-4-0-4-0.
0: இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: இருக்கின்றோம் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா உற்சாகமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க செல்வகுமார், என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: எனக்கு அமரன் படத்துல இருந்து மின்னலே என்ற அந்த பாட்டு கேட்போம்.
0: பாட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணது கேட்க போறோம். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க செல்வகுமார்? வேலை முடிஞ்சா?
2: வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கிறேன்.
0: மின்னல் மாதிரி போய் கொண்டிருக்கீங்க? வீட்டை வாம்பா மின்னல் வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க நினைக்கிறேன். நீங்களும் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கோஃபி டபுள் டபுளில் இணைந்து கேட்க முடியும்.
1: 416-5-5-4-4-0-4-0.

0: நேரம் 5:07 இஸ்டெஃப்எம் 102.7 இது கோபி டபுள் டபுள்.
1: வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 26 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 23 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-55-44-0 416-55-44-0
2: ரூதே அந்தர் ஜாவணலாய்

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: கோடையை மேலும் குதூகலமாக்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், சி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்ப்ரோ. 416-841-5301 416-841-5301.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம்,
7: 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 5:22 நிமிடம். இஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
0: வணக்கம் அப்பன், எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். எப்படி வேலையெல்லாம் போகுது அப்பனுக்கு?
0: முடிய போதான் டைம் இருக்கு அப்பன். ஒரு மணித்தியாலம் நீங்கள் அளித்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 416-554-4040.

0: செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid models அரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 4378607002.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
3: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-226.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம்

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:48, இது கோபி டபுள் டபுள்.
1: வேலைவாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படும்.

0: கொண்டார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199.
1: கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்க முடியும். 416-554-4040 4154 5544 0

0: என்றும் இசையுடன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்துச் செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
2: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960, 437-477-7960.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
1: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3-5899, 6472-9-3-5899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham,
7: 416-461-6401.
8: பாட்டுக்கு பண்பலை, East FM 102.7.

0: நேரம் 6:08 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தொலைபேசி இணைப்புகளில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிக்கல் காரணமாக நேயர்களை இணைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதையும் நாங்கள் இந்நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். எனவே அழைப்புகளுக்கு முயற்சிப்பதை நேயர்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். தொலைபேசி இணைப்புகளில் இருக்கின்ற ஒரு சிறு சிக்கல் காரணமாக இப்பொழுது நேயர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள முடியவில்லை. கோஃபி டபுள் டபுள் 7 வரை உங்களை சந்திக்க இருக்கின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றது.
1: வெளியில் 24°C உணரப்படுவது 26°C. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 23°C ஆகவும் உணரப்படுவது 26°C ஆக இருக்கும்.
0: அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். eastfm.ca செல்வதனூடாக நீங்கள் இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் eastfm.ca நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணியும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம்.
1: ஆகஸ்ட் 22 மற்றும் 23 சனி ஞாயிறு தினங்களில் ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ப்ளூ பிளாக் லென்சஸஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஓ வித்தவுட் RX ஹாஃப் ப்ரைஸ். நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ், ஓல் பிராண்ட் சன் கிளாஸஸ் சுப்படிலில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாகவும் பெற்றுக் கொள்ளலாம். 22ஆம் தேதி சனிக்கிழமை மார்க்கம் நெக்லிண்டன் ஆப்டிமார்ட்டில் காலை 10 முதல் மாலை 5 வரை. 416-266-3389. 23ஆம் தேதி ஞாயிறு மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமார்ட்டில் காலை 10 முதல் மாலை 5 வரை மெகா சேல். 416-297-9903.

0: on your favorite station. 102.7.
1: It's East FM.
2: கோடையை மேலும் குதூகலமாக்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்போரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகமபா ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்போரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
3: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:22 கோஃபி டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: சலசி பர்னிச்சரின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல். சிங்கிள் மேட்ரஸ் $78 முதல், ஸ்டடி டெஸ்க் $139 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், செக்ஷனல் சோஃபா பெட் $798 முதல், கனேடியன் மேட் 6 பீசஸ் குயின் பெட்ரூம் செட் $998 முதல், ஹார்ட் ஃபோம் குயின் மேட்ரஸஸ் $398 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல், சோஃபா பெட்ரூம் செட் டைனிங் செட் மேட்ரஸஸ் பூஜா யூனிட் கிச்சன் கேபினட் என அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள் செலசி பர்னிச்சர். 3350 பார்மசி அவென்யூ யூனிட் 3 பார்மசி அண்ட் மெக்னிக்கலில். 416-731-7044
0: தொலைபேசிகளில் காணப்படுகின்ற சிக்கல் காரணமாக இப்பொழுது நேர்களை நாங்கள் கோபி டபுள் டபுளில் இணைத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே அழைப்பினை ஏற்படுத்த முயற்சிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா ஜோவுக்கு தீர்மானித்துவிட்ட வாக்காளர்கள் மத்தியில் 49% ஆதரவு உள்ளதென தொடர்பு மூலோபாய நிறுவன கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. மாநகர சபை உறுப்பினர் பிராட்ஃபோர்ட் 38% ஆதரவினை கொண்டுள்ளார். இம்மாத ஆரம்பத்துடன் ஒப்பிடுகையில் இவர்களின் ஆதரவு 2% குறைந்துள்ளது.
2: அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கனேடிய அமைச்சரும் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளரும் இன்று மீண்டும் வாஷிங்டன் சென்றுள்ளனர். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அடங்கலான தரப்புகளுடன் அவர்கள் சந்திப்புகளை நிகழ்த்துகின்றனர். கனடா மீது அச்சுறுத்திய புதிய வரி விதிப்புகளை இருதரப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடைநிறுத்தியுள்ள நிலையில் குறித்த ஒப்பந்தத்தின் இறுதி வடிவத்தை உருவாக்கும் பணிகளில் கனேடிய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் ஈடுபட்டுள்ளனர்.
1: இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகள் இசபெல் மார்டினுக்கும் வடக்கு ஆளுநர் நா வேதநாயனுக்கும் இடையில் விரிவான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. செம்மணி மனித புதைகுழி, இராணுவத்தினர் வசமுள்ள காணிகள், முஸ்லீம் மக்களின் மீள்குடியேற்றம், காங்கேசந்துறை துறைமுகம் மற்றும் பலாலி விமான நிலைய அபிவிருத்திகள், பொருளாதார முதலீடுகள், நல்லிணக்க முயற்சிகள் ஆகியன தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. அதுவேளையில் கனடாவை தளமாக கொண்ட செந்தில்குமரனின் நிவாரண அமைப்பும் வடமாகாண சபையும் இணைந்து வடக்கில் உள்ள மருத்துவமனைகளுக்கு 6 குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்களை வழங்கும் நிகழ்விலும் இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர்.
2: தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்கும் முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பினை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். நிறைவேற்றப்பட வேண்டிய பல திட்டங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய சீமான், மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் திட்டங்களை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372634316289993.
5: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
6: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
7: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
8: Indrum isayudan
9: East FM ungaludan
8: 102.7.

0: நேரம் 6:50 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்ம ஒரு நீங்க தொகுத்து வழங்க நிபாஜினி மற்றும் சுரேகா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ருஷிஷ், காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
2: 416-900-4599.
5: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, Metrum Tankless Water Heaters, Visseda Vilayil, Oru Verida Vattiyetta, Thamadithu Kattakoodiya Finance Vasathigal, 20 Veridathukku Melana Surveyai Valangum, Raman Home Comfort, Ippodu, Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton Utpada, GTA Perumbagathil, Thamadu Surveyinai Valangugindargal, Raman Home Comfort, Markhaman Steel Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மென் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
8: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.

0: காலையில இருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சுரேகா.
5: மாலை வணக்கம் நிபாஜினி. எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கேன். கண்ண நாளைக்கு பிறகு உங்களை காண்றேன் அப்படின்னு சொல்லி.
4: அப்படியா? போன வாரம் தான் அங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
5: ஒரு வாரம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய கேப் மாதிரி.
4: அந்த 7 நாள்ல நீங்க 7 யுகம் மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க, என்ன பார்க்காம மிஸ் பண்ணிருக்கீங்க.
5: கண்டிப்பா.
4: சரி, அந்த மிஸ்ஸிங் எல்லாம் நாங்க இன்னைக்கு 2 அவர் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியும் செய்ய போறோம். அதே மாதிரி நேர்களும் எங்களோடு 2 மணித்தாலும் சந்தோஷமாக நம்ம ஒரு நிகழ்ச்சியுடனாக இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் வானலையில் இன்று ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி நிகழ்ச்சியோடு தான் நீங்கள் இணைந்திருக்க போகிறீர்கள். சொன்னது போலவே 9 மணி வரைக்கும் நம்ம உரிவின் நிகழ்ச்சியில் வளமை அடுத்து வர அனைத்து விஷயங்களையும் இன்றைக்கும் எடுத்து வர போகிறோம்.
5: ஆமா, முதல் மணித்தியாலத்தில் பார்க்கும்போது தங்க தமிழ் வார்த்தையோடு தான் நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நல்லதாய் 4 விஷயம், அதனையும் தொடர்ந்து முதன்மை 3 கூட உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது.
4: 2வது மணித்தியாலத்திலும் வளமை போலவே உங்களுக்கான அனைத்து அம்சங்களும் வர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதி, சமூகம் சார்ந்த விடயங்கள், ஏராளமான செய்திகள் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அழகழகான பாடல்களும் 2 மணித்தியாலங்கள் உங்களுக்காக வரப்போகிறது. எனவே நீங்களும் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ஈஸ்ட் எஃப்எம் வானொலி ஊடாக 102.7 ஊடாக இணைந்திருக்கலாம். இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் .சி ஊடாக நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: பிரகாசமான நாள் என்று சொல்லியிருக்கிறோம். அப்ப வெளியே காலநிலையும் பார்த்துலாம், வெளியே இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ், சுனையில் 24 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று இரவு பொழுதுகளில் 14 டிகிரி செல்சியஸ் சமரா என்ற டவுட் தான், இருந்தாலும் 14 டிகிரி செல்சியஸ் இருக்க போகிறது. நாளைய தினமும் ஒரு பிரகாசமான சூரியனுடன் கூடிய ஒரு நாளாக 23 டிகிரி செல்சியஸ் மதிய பொழுதுகளில் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகின்றது.
5: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது.
4: தொடர்ந்து முனைந்திருங்கள் 9 மணி வரைக்கும் நம்ம ஊரின் நிகழ்ச்சியினூடாக.
6: Allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez, allez

0: விடுறாரா அம்மா?
1: 7:08 இஸ்தஃபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் அப்படியே தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். என்ன தமிழ் வார்த்தை எடுத்து வந்திருக்கிறோம் சுரேகா?
2: இன்றைக்கும் ஒரு அழகான ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் எடுத்து வந்த வார்த்தை என்னென்னு பார்க்கும்போது யானர். அதன் பொருள் என்னென்னு பார்த்தால் புது வருவாய், புதிய வளம், வருமானம்.
1: அதாவது யானர் என்பது பழந்தமிழில் புதிதாக கிடைக்கும் வருவாய் அல்லது புதிதாய் சேரும் வளத்தை குறிக்கும் ஒரு சொல்லாக இருந்திருக்கின்றது. ஒரு நிலம் அல்லது தொழிலில் இருந்து தொடர்ந்து கிடைக்கும் புதிய வருமானத்தையும் இது சுட்டிக்காட்டியதாக இருக்கின்றது.
2: இன்றைய வழக்குல வந்து அது இல்லை அப்படின்னு பார்த்தாலும் பழந்தமிழ் புத்தகங்கள்ல வந்து இது இடம்பெற்றிருக்கு. என்னென்ன நூல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது புறநானூறு, அகநானூறு, பட்டினப்பாலை இவ்வாறான பழந்தமிழ் நூல்கள்ல வந்து இந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.
1: எனவே இன்றைய தங்க தமிழ் வார்த்தையில் பார்த்த அந்த அழகிய தமிழ் வார்த்தை யானர் என்பதாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லட்சுமி சிவனேசுலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ரன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899. 647-293-5899.
6: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:23 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் அழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த பொழுதில் நாங்களும் நல்லதா நாலு விஷயம் அப்படியே போற போக்குல ஒரு நல்லதா நாலு விஷயத்தை சொல்லிட்டு போவோமே தான் வந்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பா இன்றைக்கு அந்த அமைதியை பற்றின ஒரு விஷயத்தை தான் அடுத்து வந்திருக்கின்றோம்.
0: நிச்சயமா இது வந்து நாலு பேருக்கு உதவும் இந்த விஷயம்
1: அப்படி என்ன சொல்றீங்க?
0: கண்டிப்பா.
1: சரி, அப்படி என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் நீங்களே சொல்லுங்க.
0: உன் அமைதியை காக்கும் முடிவுகள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும்.
1: அடடா, அதாவது எல்லாவற்றையும் பெறுவதும் எல்லோரையும் திருப்திப்படுத்துவதும் வாழ்க்கையின் வெற்றி அல்ல. உங்களோட மன அமைதிக்கு மன நிம்மதிக்கு எது முக்கியத்துவம் கொடுத்து சரியான முடிவுகள் எடுக்கும் பொழுதுதான் உங்களோட வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். அதாவது நீங்க சொன்னது போல அழகாக மாறும்.
0: அதான் இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நீங்க யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது.
1: இது பர்சனலா யாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கு.
0: என்ன சொன்னாலும் நிவாஜினி அப்படி சொல்லப்படாது.
1: சரி, ஆனா பொதுவா சொல்றீங்க.
0: பொதுவா சொல்றோம்,
1: எல்லாருக்குமே சொல்றோம்,
0: எல்லாருக்கும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்ம செய்யற வேலை நமக்கு பிடிச்சிருந்தா காணும்.
1: அது மட்டும் இல்ல, உங்களோட மன அமைதி தான் உங்களுக்கு முக்கியம் என்றுதான் சொல்றோம். எனவே நல்லதா நாலு விஷயம் பார்த்தோம். 7:24 தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நம்ம உரிவின் நிகழ்ச்சியினூடாக.

0: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புகளுக்கு பதில் நடவடிக்கையாக அமெரிக்க உற்பத்தி மதுபானங்களை தடை செய்துள்ள கனடிய மாகாணங்கள் மீண்டும் அவற்றின் விற்பனையை ஆரம்பிக்குமாறு பிரதமர் மார்க் கார்னி கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு நெருக்கமான சூழல் நிலவி வருவதை அடுத்து அவர் இவ்வேண்டுகோளை விடுத்துள்ளார்.
1: ஈரானின் நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரெசா பஹ்லாவியை கனடாவுக்கு வருகை தருமாறு பழமைவாத கட்சியின் தலைவர் பி எப் ஒலிவியே அழைப்பு விடுத்துள்ளார். ரெசா பஹ்லாவியின் தந்தையாரே ஈரானை ஆண்ட கடைசி மன்னராவார். 1979 ஈரானில் இடம்பெற்ற இஸ்லாமிய புரட்சியின் போது அரச குடும்பத்தினர் நாடு கடத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் ஈரானில் மீண்டும் ஜனநாயகத்தை கொண்டுவர தாமே சிறந்த தெரிவென்று இளவரசர் ரெசா பஹ்லாவி தம்மை முன்னிலைப்படுத்தி வருகின்றார்.
0: இந்தியாவின் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இணை தலைமை வகித்ததுடன் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா முதல்வர்களும் பங்கேற்றுள்ளனர். காவிரி தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் முடிவுகளையும் தகுந்தபடி கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்துவது அவசியம் என இதன்போது முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மறுபுறத்தில் சர்ச்சைக்குரிய மேகதாது அணைக்கட்டு திட்டத்தினூடாக தமிழக மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்பதற்கு தாம் உறுதியளிப்பதாகவும் இத்திட்டத்தை செயற்படுத்த உதவுமாறும் கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையின் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தால் உறவினர்களிடம் வாக்குமூலம் பெறும் செயற்பாடுகள் இன்றும் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை கொலைக்காரர்களிடம் நீதியை எதிர்பார்க்க முடியாது எனவும் எதிர்வரும் 30 யாழில் நடைபெறவுள்ள மாநாட்டுக்கு ஆதரவளிக்குமாறும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர் சங்கம் கோரியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana ahmed thamseen 437-860-7002.
3: Wow, adu eppadi ungala family la ellaroda smileum ivlo perfect ah irukku
4: eppadi enda engada whole family ki 10 varshama dr pavithra dhan dentist ennoda invisalign parents oda dentures ellam avanga dhan seidhathu staff ellarum kind and helpful aviad office um kids friendly endradala enda pillaigalum anga dhan virumbi povinam canada dental care plan um accept panninam
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Inga mattume Dr. Pavithra Nandishwarar survey valangukirar. 416-299-1020.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பகுதியாக இருக்கின்றது. அந்த வகையில் மத்திய கிழக்கில் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறேன்னு பார்க்கலாம் சுரேகா. குறிப்பாக மத்திய கிழக்கில் இந்த பதற்றம் நீடிக்கும் நிலையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா விடுத்துள்ள புதிய பொருளாதார அச்சுறுத்தல்களை ஈரான் நிராகரித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிறது. அது மட்டுமில்லாமல் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கும் தடைகள் விதிக்கப்படலாம் என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறதாம்.
1: இஸ்ரேலின் மேற்கு கரை குடியேற்ற திட்டத்தை வந்து கனடா உள்ளிட்ட 7 நாடுகள் வந்து கண்டித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இதில் வந்து ஹிஸ்புல்லாவுக்கு நிதியுதவி வழங்கியதாக கூறப்படுகின்ற வலையமைப்புக்கு அமெரிக்கா புதிய தடைகளை கூட விதித்திருப்பது குறிப்பிடத்தக்க விடயம்.
0: அது மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கில் சிரியா விவகாரத்திலும் இஸ்ரேல் மற்றும் துருக்கி இடையே கருத்து வேறுபாடுகள் நீடிக்கும் நிலையில் சிரிய வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தானில் பிராந்திய பதற்றம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த மத்திய கிழக்கில் ஏற்படும் இந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது காசா, ஈரான், சிரியா மற்றும் மேற்கு கரை தொடர்பான பதற்றங்கள் மத்திய கிழக்கில் தொடர்ந்து தீவிரமாகி வருகின்றன என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் இருந்து எடுக்கப்பட்ட செய்திதான் அதுவாக இருக்கின்றது. இன்னொரு செய்தியை பார்த்துலாம். எல்னினோ காரணமாக ஏற்பட்ட கடும் வறட்சியால் பனாமா கால்வாய் கப்பல் போக்குவரத்தை குறைக்க அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக ஒரு செய்தி.
1: இந்த செப்டம்பர் முதல் தினசரி கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட 34-32% படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மழைப்பொழிவும் நீர்வரத்தும் கடுமையாக குறைந்துள்ளதால் தான் இந்த கால்வாய் நீர்மட்டம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றதாம். இதனாலேயே கப்பல்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னும், உலகளாவிய சரக்கு போக்குவரத்து செலவுகளும் கூட அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு கூட கணிக்கப்பட்டிருக்கின்றதாம். வரும் மாதங்களில் பார்க்கும்போது வறட்சி இன்னும் மேலும் தீவிரமடையும் அப்படின்னு அதிகாரிகள் வந்து எச்சரித்திருக்கிறாங்களாம். முடிவில்லை.
0: எந்த பக்கத்தால போனாலும் கப்பல்ல ஒரு பிரச்சனை, அதனால விலகுற இன்னொரு பிரச்சனை. இப்படி இது ஒரு முடிவு இல்லாம போயிட்டு இருக்கு. இயற்கையும் விடுதில்ல, மனிதர்களும் விடுறாங்க.
1: இந்த பக்கம் போனா இங்கால ஒரு அடி, அந்த பக்கம் போனா அங்கால ஒரு அடி மாதிரி.
0: சரி, இன்னொரு செய்தியை பார்த்துலாம். கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியும் நாளை இந்த காலக்கெடுவுக்கு முன்னதாக வரி ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு வாஷிங்டனில் இன்று பல மணி நேரங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிறது. முக்கியமான விஷயமாக கனடா அமெரிக்காவில் பேசப்படும் முக்கியமான விஷயமாகத்தான் இந்த ஒப்பந்தம் பற்றிய விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இரு நாடுகளும் மிகவும் நெருக்கமாக இருப்பதாக, வெரி க்ளோஸ் டு தி அக்ரிமெண்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
1: கனேடிய எஃகுக்கான குறைந்த வரி வந்து குறிப்பிட்ட அளவு இறக்குமதிக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னும், ஒதுக்கீட்டு முறைமையாகவும் அமையும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் பிரதமர் மார்க்கானி அமெரிக்க மதுபானங்களை வந்து மீண்டும் கனடா கடைகளில் வந்து விற்பனை செய்யுமாறு மாகாணங்களை வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாராம். அப்படி இருந்தாலும் கூட மணிடோபா முதல்வர் வாப் கினியூ வந்து அமெரிக்க மதுபானங்கள் மீண்டும் வந்தாலும் கனேடியர்கள் கனேடிய தயாரிப்புகளையே தொடர்ந்து வாங்க வேண்டும் அப்படின்னு கூட வலியுறுத்தி இருக்கிறாங்களாம். உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ரிவாஜினி, அதுல இது ஒரு முக்கிய
0: முக்கியமான பிரச்சனை. என்ன கனடால இந்த ஒப்பந்தம் என்ன நடக்க போகுது, எங்களுக்கு வரி இருக்கா இல்லையா என்ற மாதிரி தான் இந்த ஒப்பந்தம் பற்றிய விவரங்கள் போய்கொண்டே இருக்கு.
1: நேற்று வரியா ஒரு பக்கம் பார்க்கும்போது எங்களுக்கு அமெரிக்க மதுபானம் இருக்கா இல்லையா,
0: அது இன்னொரு பிரச்சனை,
1: இன்னொரு பக்கமா போய்கிட்டு இருக்கு. இப்படியே மாறி மாறி அங்கால போன கப்பல் பிரச்சனை, இங்கால வந்தா மதுமான பிரச்சனை,
0: ஒரு முடிவே இல்லாம போய்கொண்டிருக்கு. இருந்தாலும் நாங்கள் முதன்மை மூன்று பகுதியில் முக்கியமான மூன்று விஷயங்களை பார்த்தோம். தொடர்ந்து முனைந்திருங்கள் இஸ்டெஃபம் வானொலியில். நம்ம உரிவின் நிகழ்ச்சியில் மேலும் பல தகவல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
3: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
4: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167318453.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1-8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9-12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000 4446-4000.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நேரம் சரியாக 8:02 இஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இஸ்டெஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃப்எம் 102.7.
1: அலுவலக தொழிலக்கம் 416-8241212 eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: இரண்டாவது மணித்தியாலத்துக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் அப்படியே வழியை கால்நிலையும் பார்த்திடலாம். 23 டிகிரி செல்சியஸ், உணநிலை 25 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது.
0: சரி, எல்லா முக்கியமான விஷயங்களும் பார்த்துட்டோம். அப்படியே நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் பார்த்தோம்னா, இன்றைக்கு நாங்க அந்த பிரகாசமான நாள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் சுரேகா. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியா ஒரு நல்ல கால்நிலை என்ன பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் வந்ததுல இருந்தே இடையில மழை வருது, இடையிடையே
1: குளிரடிக்குது,
0: காத்தடிக்குது, திடீர்னு போல எக்ஸ்ட்ரீமா வெக்கையா இருக்குது. இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கிற இந்த பொழுதுல இப்ப இந்த கிழமை கொஞ்சம் நல்ல வெதராவே இருக்குது. அதனால நாங்க வந்து ஒரு இடையிடையே இந்த சமர் பிரேக் குடுக்கற மாதிரி, சமர் ஹாலிடே மாதிரி இன்னைக்கு நாங்க போட் நிகழ்ச்சிக்கு ஒரு ஹாலிடே விட போறோம்.
1: ஆமா, ஏண்டா சமர் வந்து முடிய போகுது தானே, அந்த சோகத்தை
0: எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க?
1: அந்த சோகத்தை வந்து சுகமா மாத்துறதுக்காக நாங்க வந்து இந்த மணித்தியாலத்துல வந்து இனிமையான பாடல்களை வந்து நேயர்களுக்கு கொடுக்கலாம். அப்படி
0: மட்டும் நீங்களும் அப்படி ஒரு வாக் போகலாம், என்ஜாய் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நாங்க விட்டுட்டோம். அதனால ஒரு ஹாலிடே விட்டுருக்கோம்.
1: போட்டி நிகழ்ச்சிக்கு விடுமுறை இனிமையான பாடல்கள் போட போறோம்,
0: தேவையில்லை
1: சொன்னேன்.
0: அந்த சமர் போறத பத்தி, முடிய போறத பத்தி அந்த கவலையான விஷயத்த சொல்ல வேணாமே,
1: அதே திருப்பி திருப்பி சொல்றீங்க,
0: மனக்கவலையா இருக்கு.
1: எப்படி சொன்னாலும் முடியத்தான் போகுது,
0: பேசினா மன வருத்தம், நினைச்சா மன வருத்தம் மாதிரி தான் இருக்கு. சரி, இருந்தாலும் 8:04 தொடர்ந்து இன்னும் ஒரு மணி காலத்துக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சியூடாக நீங்களும் இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது.